0: டிஎன் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் 9:30 வரை சிஎம் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு நீங்கள் அழைத்து அவர்களுக்கு உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.
1: உங்களை சந்திக்கிறதில் மிக மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஸோ நான் கீர்த்திகா ரவிக்குமார்.
2: நான் பாலஜன் வசந்தபாலன். அண்ட் இன்னைக்கு நாங்கள் ஒரு விருப்பமான பாட்டுகள் நாங்கள் பாட போறோம்.
1: ஸோ நீங்க இது பார்க்கலாம் டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சியில், சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி ரேடியோ அண்ட் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக்லயும் பார்க்கலாம்.
2: நீங்க ஆல்சோ லைவ் ஆகி கால் பண்ணலாம் 416-292-4059.
1: ஸோ நார்மலாக எங்களுக்கு பாடைக்கு ஆடியன்ஸ் ஃப்ரண்டில் இருப்பினும் ஆனால் இந்த ஷோவில் இல்லை. ஸோ உங்களோட ஃபோன் காலுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கு உற்சாகம்
2: இருக்கும். எனக்கு உங்களுக்கு கால் பண்ணினாலே எங்களுக்கு பிக் என்கரேஜ்மெண்ட் அண்ட் இட் மேக் அஸ் ஈவன் மோர் ஹாப்பியர் வென் வி சிங் அண்ட் யா.

0: அப்ப நாங்க தொடங்கிறதுக்கு முதல் இப்ப நாங்க செகண்ட் சாங் நாங்க பாட போறது, நான் இப்ப நான் க்ளூ தர போறேன். இட்ஸ் அ லிட்டில் குவிஸ் வேர் ட்ரைங் கெட் இன்வால்வ்ட். யூ கேன் ட்ரை அண்ட் ஆன்சர் இட் அண்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஆன்சர். நீங்க ஆன்சர் பண்ணலாம், நீங்க கால் பண்ணிக்க அண்ட் வில் லைக் யூ நோ இஃப் யூ ரைட் ஆர் ராங். பட் யா, எனிவே செகண்ட் சாங் அண்ட் க்ளூவுக்கு இது ஒரு ஸ்பெஷலான பாட்டு. ஏனண்டா இதில் பாடகர் எஸ்பிபி, ஆனால் எஸ்பிபியும் ஆக்ட் பண்ணியிருக்கிறார் இந்த பாட்டிலும். அண்ட் மெட்டது அந்த மியூசிக்கே அமைச்சவர் எஸ்பிபி சார் தான். அண்ட் மெட்டது ஃபீமேல் ஆக்டர் இதில் வாரது ராதா மேம், அண்ட் ஆல்சோ ஃபீமேல் சிங்கர் வாரது சித்ரா மேம். அண்ட் யா,
1: ஸோ ஒன் ரிக்வெஸ்ட், நாங்கள் பாடிக்கு 30 செகண்டுக்கு முதல் நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா எங்களோட ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம். ஆல்சோ டிவி வால்யூம் குறைச்சிட்டு அடிச்சிங்கன்னா அதுவும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சாங்க்கு டி வணக்கம். ஸோ கண்மணியை பேச நாங்கள் படிக்க போகிறோம். ஸோ சில நாட்களுக்கு முதல் ஜானகி அம்மா மறைந்ததால் ஒரு டெடிக்கேட்டிங் திஸ் ஃபார் ஹர். எஸ்பிபியும் இல்லை, ஸோ டெடிக்கேஷன் ஃபார் தம்.

0: was really beautiful.
1: Yes, a beautiful song.
2: வணக்கம் வணக்கம் டோன்மி சந்திரன் இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நலமா மகிழ்ச்சியா இருக்கோம். முதல் பாடலே ஆரம்பம் மிகவும் நன்றாயிருந்தது. பொதுவாக அவர்கள் இருவருமே இப்போது இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஒரு அஞ்சலியா சேர்த்திருக்கீர்கள். அதுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து பாடுங்கள். இந்த பாடல் நினைக்கும் ஈதோ ஈதோ என் பல்லவி அந்த பாடல் நினைக்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவிக்கும் சிஎம்ஆர் கலைஞருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: தேங்க்யூ சோ மச்.
2: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ சோ மச் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு. இதோ இதோ என் பல்லவி நல்ல கேஸ். நாங்க அடுத்த சாங்ல நாங்க பாப்போம்.
2: ஆமாம், நன்றி நன்றி இருவருக்கும். நன்றி, வணக்கம்.
0: ப்ளீஸ் எல்லாம் நேர்கள், நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணினா எங்களுக்கு a lot of encouragement. And yeah,
1: so நீங்க 416-292-4059 என்ற அழைப்பு கிடைக்கலாம். So third song is a clue vandu idu vandu Vithya Sagar or incredible melody by Hariharan KS Chitra ma'am padicha song ajithalai idula nadichirukkar indha padathula. So continue to call and keep guessing.
3: சிஎம்ஆ தமிழ் எஸ்டிமேட்டும் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-2409.

0: அடுத்த நேருக்கு போவோம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். வாணிஜன், கிருத்திகா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. தொடக்க பாட்டு நல்லா இருந்துச்சு. அம்மாவை நெச்சு இன்றைக்கு ஜானயமா நெச்சு நீங்க பாடுறதுக்கு முதல் நாங்க நன்றி சொல்ல வேண்டும்.
2: Thank you so much. Thank you.
1: இந்த புக்கேக்குள்ளே நீங்க வந்துட்டீங்க. இன்றைக்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க வீட்டுல இருந்து வடிவா பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து பாடுங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
0: நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
3: இன்னையா வணக்கம். நான் பிரசாதம் கேட்கிறேன். இருவரும் அப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. முதலாவது மறைந்த பாடகி மரியாதைக்குரிய ஜானகி அம்மாவனுக்கு நீங்கள் அந்த முதல் பாடலை சமர்ப்பித்து அந்த துவங்கி இருக்கிறீங்கள் அந்த பயணத்தை. நீங்கள் இன்னும் அதற்கே நீங்கள் சிறப்பாக இன்னும் மென்மேலும் வளர்ந்து வரும் என்று வாழ்த்தி கொண்டு நீங்கள் பாடின பாடல்களை நான் கேட்டான். இருவர் நல்ல அழகாக எடுத்து உங்களுடைய இனிமையான குரலில் சிறப்பாக பாடினீங்கள். அதற்கும் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
2: Thank you so much.
0: நன்றி
3: நன்றி நன்றி.
0: ஸோ ஃபேஸ்புக்கில் எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்க, நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். ஒன் மோர் டைம் ஃபோன் நம்பர் சொல்கிறோம் டு கால் அஸ், 416-292-4059. ஸோ இந்த பாடுறதுக்கு அடுத்த பாட்டோட க்ளூ வந்து என்ற சோலோ சாங். இந்த படம் வந்து இளையராஜாவோட ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ மியூசிக் டிரெக்டர். இந்த படமும் பாட்டோட முதல் வரியும் சேம் வேர்ட். ஸோ ஜானகி அம்மா படித்த ஒரு சோலோ.
4: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-292-4059.

0: Great singing, Bonajan.
1: Thank you. You too.
0: I loved all your sangadis in the song.
1: Thank you so much. Thank you.
0: So, நேர்களுக்கு போவோம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம். கண்ணன் கேக்குறன். ரெண்டு பேரும் சூப்பரா சூப்பரா சூப்பரா பாடுறீங்க. வாழ்த்துக்கள். நீரோடி வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு ஜானகி அம்மாவின் நினைவு கூர்ந்து கொண்டு நல்லா பாடுங்க. நன்றி உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு. சிஎம்ஆர் டிவி எல்லாருக்கும் நன்றி.
0: அடுத்த
1: நீர்
3: வணக்கம் வணக்கம் மீண்டும் டவுன் சேந்திரன்.
0: ஓ வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். நீங்க நல்லதானே?
0: நாங்க நல்லா இருக்கோம்.
3: நன்றி நன்றி. அருமையான பாடல்கள், அருமையான பாடல்கள், அருமையான குரல் வளம் கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுடைய பாடல்களை நீரை கேட்கறதுக்கு அதாவது தொலைக்காட்சி மூலம் உண்மையிலேயே நன்றா இருந்தது, சிறப்பு. அடுத்தது பாடல் செலெக்ஷனும் உண்மையிலேயே நன்றா இருந்தது. அடுத்த பாடல் நினைக்கின்றேன், அன்னக்கிளி உன்னை தேடுதி, அந்த பாடல் நினைக்கின்றேன். தொடர்ந்து பாடங்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: Thank you, great Thank you. guest. Ninga, one of the regular callers in our show. Keep calling.
3: Nandri, nandri. Yeah,
0: nandri. Okay, so callers dan engada encouragement. Thank you ellarukkum so far call paninadukku. So we'll go for the next song.
1: Appa adutha paattukku clue tharan. Ippa idhula vara paattukku யேசுதாசரும் எஸ் ஜானகி மேமும் பாடுறதோட பாட்டு. இதில் வார ஆக்ட்ரஸும் சிவாஜி சரும் மஞ்சுளா மேமும். அப்போ அந்த குழுவை அண்ட் ஆல்சோ பூவின் மறுபெயரில் இருந்து தொடங்குது இந்த பாட்டு. அப்போ அந்த குழுவை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி ஃபைன் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாட்டுன்னு. ஓ, ஹீரோ ஒரு டாக்டர்.
4: சிஎம்ஏ தமிழ் எஸ்டிமேட்டம் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162924059.

0: Wow, that was really nice.
1: Thank you so
0: much. I really
1: loved
0: your gum and gums. It's really good.
1: Thank you.
2: வணக்கம். டிவியை மாதிரியே தக்க வச்சிருக்கிறார். அது அது உங்களுக்கு கை கொடுக்கும் கூறிக்கொண்டு அடுத்த பாடல் நினைக்கிறேன். மலரி குறிஞ்சி மலரி அந்த பாடல் கூறுகிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். தொடர்ந்து பாடங்கள் வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
1: Thank you so much. மறுபடியும் கால் பண்ணினதுக்கு great guest.
0: Yeah.
1: And பார்க்கலாம். அடுத்த பாட்டோட க்ளூ வந்து
0: ஸோ இது எந்த சோலோ சாங். அப்போ இதில் வர சிங்கர் எஸ்பிபி சார், அண்ட் இதில் வர ஆக்டர் பிரபு சார். அப்போ அதான் க்ளூ, அதில் வச்சு நீங்கள் டைப் பண்ணி கண்டுபிடிங்க.

0: really nice.
1: Yeah, it's a very nice song again.
0: Yeah.
1: So another reminder, நாங்க பாடேக்க 30 செகண்ட்ஸ்க்கு முதல்ல நீங்க அடிச்சிங்கதான் ஈஸியா எங்களோட தொடர்பு கொள்ளலாம். சாரி, பாட்டு முடியறதுக்கு இடையில 30 செகண்ட்ஸ்க்கு முதல். ஸோ அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் வாணிஜன் மாமா இருக்கிறேன், திலீப் குமார்.
0: எப்படி இருக்கிறீங்க திலீப் மாமா?
2: இருக்கிறேன், ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க, சூப்பர். கண்டினியூ பாடுங்க, நான் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கேன்.
0: Thank you so much.
2: Okay, good luck. Bye.
1: வணக்கம்.
3: வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன்.
1: ஹாய், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: நாங்க நல்லா இருக்கோம். எப்படி ஷோ என்ஜாய் பண்றீங்க?
3: Enjoying it very much. Yeah. Kirtika and Banujan, nalla paadreenga.
0: Thank you. Thank you.
1: Thank you.
3: Very young singers. You have got a very bright future.
0: Thank
3: nalla paadunga. Adutha paadal naan nikkiren Rajkumaran paduthile enna ventu solvadamma appdi nenikiren. Paapom.
1: Great guess. We have paapom.
0: Okay. Paapom. Yeah.
3: Okay.
0: Yeah.
3: Okay.
1: Thank you.
3: Nalla
1: so paadunga. Much.
3: Paadunga. Paadunga. Yeah. Paadunga.
1: So Banujan's after his solo and the clue vandu idu vandu AR Rahman iseyila or entertaining song, Kamala Hassan and Manisha Koirala nadichathu and Swarnalatha SPB paadinave indha paattu. And the padam vandu Shankar direction lende. So ready for your solo?
0: Yeah.
4: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162924059.

0: amazing singing, Banujan.
1: Thank you so much. Thank you. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், நான் இதே பேசுகிறேன். நீங்கள் நலம் தானே இருவரும்?
0: ஓம், நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கணும். எல்லா பாடல்களும் நன்றாக இருக்கிறது. இருவரும் பாடிய மலரே குறிஞ்சி மலரே அருமையாக இருந்தது. நன்றி. அடுத்த பாடல் வந்து இந்திய படத்திலிருந்து மாயா மச்சந்திர அல்லது டெலிபோன் மணி போல் திருப்பி ரெண்டுல உள்ளா இருக்கலாம்
0: நன்றியா.
2: வணக்கம்.
0: So now we have about a 2-minute break and we will come back. Yeah. So keep watching. Thank you.
3: அவசரமா கேஷ் டே
4: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.
3: இதைவிட என்னங்க வேணும்?
5: Cash Point, Currency Exchange, Check Cashing, Cash for Gold, Gold Loans, அனைத்துக்கும் Cash Point. Columbia Video, இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது High Speed Internet. தங்கு தடையின்றி துரிதகதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்ப்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்ப்டன். 905-456-8433.
6: Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ்.
0: Hi, Vanakkam. We both are back again.
1: We're back.
0: Just another reminder. நீங்கள் இது TVI HD தொலைக்காட்சியில் பார்க்கலாம். CMR Tamil HD Radio. Tamil Vision International Facebook-ல இப்போ லைவாக போகுது.
1: And நீங்கள் கால் பண்ண வேணுமெண்டா, நீங்கள் ப்ளீஸ் 416-292-4059 அது அந்த நம்பரில் அடித்து ப்ளீஸ் எங்களை அடித்தா நீங்கள் சரியான என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு இருக்கும். அப்போ நாங்க கண்டினியூ பண்ணுவோம்.
0: Yes. And actually a few people nanga callers miss pandram, so nanga paadeka 30 seconds paattu mudiyadhukku mudhal neenga adichinganda engaloda neengal kadaikalam.
1: Okay, so adutha paattukku idhila vara singers SPB sirum Jensi ma'amum, and idhila vara actorsum சிவகுமார் சரும் சுமித்ரா மேம். அண்ட் யா யா
0: சோ ஆக்சுவலி எங்களுக்கு இன்னொரு காலர் வந்துட்டினம். சோ வணக்கம். வணக்கம்.
1: ஓகே, சீம்ஸ் லைக் வி couldn't get a hold of him, but we'll be continuing.

0: வணக்கம்.
1: அருமை அருமை, உண்மையிலேயே நல்ல பாடல்கள் பாடலும் கிருத்தியாக கொண்டு வந்திருக்கீர்கள். உண்மையிலேயே அதுக்கு முதலில் ஏற்றம். அடுத்தது என்னுடைய ரிக்வெஸ்ட் உண்டு கிருத்தியா, உங்களால் முடிஞ்சாரில்ல ஒரு இது வரி சிங்காரவையிலானே பாண்ட ஜானகி அம்மாண்ட பாடலைன்னு மட்டும் ஒரு இது வரி பாடலாண்டா பாடுங்க.
2: Okay, yeah, now for sure part of it. Yeah, okay. Lyrics are... Yeah. Thank you
1: so much. Nandhi, you're welcome. Thank you. Nandhi, you're welcome. Thank you. Thank you.
0: Thank you. Thank you. நன்றி.
2: அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், ரவிசங்கர் பேசுற மறுபடியும்.
2: ஓ வணக்கம்.
3: வாட் an amazing performance.
2: Thank you.
3: நீங்க ரெண்டு பேரும் just living the என்ன சொல்றது பாட்டுல அப்படியே you are so immersed in it. ரொம்ப நல்லா இருந்துது. Beautiful.
2: Thank you.
3: You have a very bright future as I already said. வாழ்த்துக்கள்.
0: Thank you.
3: அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த பாட்டு வந்து கடவுள் அமைத்த மேடையில மயிலே மயிலே உன் தோகை எங்கே, அந்த பாடல் நினைக்கிறேன்.
0: எல்லாரும் கெஸ்.
2: எஸ்.
3: பாப்போம்.
2: எஸ். பாப்போம். Thank you மறுபடியும் ஃபோன் அடிச்சதுக்கு.
3: ஓகே, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.
0: அடுத்த நேர்
4: வணக்கம். நான் நிர்மலா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்க நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: ஓமோம் நிலைமை இருக்கிறோம். அருமையா இருந்தது. அருமையா பாடிக்கொண்டிருக்கிறீங்க. எல்லா பாட்டும் அருமையான பாடல்கள்.
0: Thank you.
2: Thank you so much.
4: இதுவரை நன்றா பாடிக்கொண்டிருக்கிறீங்க.
0: Thank you.
4: நன்றி நன்றி. என் வாழ்த்துக்கள் என்னுடைய.
0: Thank you so much. Thank you.
2: நன்றி போன் அடிச்சதுக்கு.
4: நன்றி நன்றி
2: நன்றி. Okay, so இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருங்கோ எங்கள.
0: Yeah.
2: And
0: so அடுத்த பாட்டுக்கு இதுல வர சிங்கர்ஸ், இது ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷலான சாங். ஏனெண்டா இதுல வர சிங்கர் கமல்ஹாசன் சார், அண்ட் அவரும் இதுல நடிச்சிருக்கிறார். அண்ட் இதுல வர ஃபீமேல் சிங்கர் எஸ் ஜானகி, அண்ட் எஸ் ஜானகி மேம். அண்ட் இதுல வர ஆக்ட்ரஸ் உருவசி மேம்.
2: அண்ட் இந்த பாட்டு ஒரு மலையாளம் ஸ்லாங் ஒரு ஆக்சென்ட்ல வரும். இந்த பாட்டு

0: This is one of my favorite songs, and wow.
1: You sang very well.
0: Thank you. You too.
1: Thank you. So, அடுத்த நேர் போம் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: நான் மறுபடியும் திலீப் குமார் கதைக்கிறேன். இதுவரை நல்ல சூப்பரா பாடுறீங்க.
0: Thank you. Thank you so much.
2: வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
0: Thank you.
2: நன்றி.
1: அடுத்த நேர் வணக்கம்.
3: மறுபடியும் ரவிசங்கர் பேசுறேன்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
3: What a performance, guys. Beautiful.
0: Thank you. Thank you.
1: Thank you so much.
3: ரொம்ப நல்லா இருந்தது.
1: எந்த பாட்டு நல்லா பிடிச்சது?
3: எல்லா பாட்டு நல்லா இருக்கு. அதாவது you are singing very close to the original.
1: Thank you so much.
3: And your feel is so good. And the over இதுலயும் feel of and the நீங்க கொடுக்கற expression and feel is so nice. நல்லா இருந்தது.
0: Thank you.
3: அடுத்த பாடல் மலையாளம் அறியாமோ?
0: நல்ல கேஸ்.
3: மலையாளம் தெரிஞ்சதுன்னா பாடுங்க. சுந்தரி நீயும் சுந்தரி ஞானும் சேர்ந்திருந்தால் தெருவோணம். அடுத்த பாடல் மைக்கேல் மதன காமராஜன்ல. இவ்வளவு சிம்பிளா க்ளூ கொடுத்துட்டீங்க.
1: ஓகே,
3: பியூட்டிஃபுல். கீப் இட் அப்.
1: Thank you. Thank you so much for calling.
4: பாடிக்கொண்டிருந்தோம் சிறப்பாக பாடிக்கொண்டிருந்தீங்க. நேர்களும் கருத்துக்களும் சிறப்பாக இருந்துச்சு. அடுத்த பாடல் நினைக்கிறேன் மைக்கேல் மதன காமராஜன்ல இருந்து

0: Very nice.
1: Yes, very nice song. And two callers, the sería un guest pannirundhav.
0: Oh, yes, yeah. Adutha neer?
2: Vanakkam, bro, Marmandam.
0: Vanakkam, eppadi irukkeenga?
2: Vanakkam. நலமா இருக்கிறோம். நம்மளோட பாட்டு இருமையா அருமையா இருந்துச்சு. அந்த கமலஹாசன் பாடின பாடல் சிறப்பா இருந்துச்சு. நம்மட குரல் பாடல் தெருவுகள் சிறப்பா இருக்குது. அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் மனதில் உதவி வேண்டும் என்ற பாடலா இருக்கணும். அது சோ தனி பாடலா
1: டூயட் பாட்டு
2: டூயட்
1: யேசுதாஸ் அண்ட் சித்ரா படிச்ச டூயட்.
2: ஓகே.
0: But try பண்ணியதுக்கு ரொம்ப நன்றி.
1: Thank you so much.
0: Yeah, thank you for stepping out of
2: it. சங்கமக் கவி அந்த பாடல இருக்கும் நினைக்கிறேன்.
0: ஓ. நல்ல கேஸ்.
2: ஆமா. சங்கமக் கவி வரது அந்த பாடல். நன்றி.
1: Thank you.
0: Yeah. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
3: நான் ஜியாக
0: இருக்கிறேன்.
3: எடுத்தது என்னன்னா எஸ்பி பாலசுப்ரமணியமும் ஜானகியும் திரும்ப வந்து இங்கேயே பிறந்துட்டினம் போலதான் இருக்கு. நாங்கள் அவையில இலக்கு இல்லவே திரும்பி அப்படியே ஜானகி அம்மாண்டவரெல்லாம் எஸ்பிபி சாரும் கேக்குது. நல்லா இருக்கு. இனியில இருந்து நல்லா இருக்கு. ஓகே, கீப் அப் த குட் ஜாப்.
1: தேங்க்யூ கால் பண்ணதுக்கு.
4: ஒத்த குரல் மாதிரி வாழ்த்துக்கள். நினைக்கிறேன் அடுத்த பாடல் வந்து கண்ணா வருவாய மனதில் உறுதி படத்துல இருந்து நினைக்கின்றேன். பார்ப்போம்.
1: பொறுத்திருந்து பாப்போம்.
4: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் தொடர்ந்து பாடுங்கள். நன்றி
1: நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: ரவிசங்கர் பேசுறேன் மீண்டும்.
1: வணக்கம.
0: வணக்கம்.
5: உங்க ப்ரொனன்சியேஷன் இஸ் சோ குட். சாதாரண சொல்லுவாங்க மலையாளம் பேசணும்னா தமிழ்ல ஜலதோஷம் வந்து தளி பிடிச்சதுன்னா தமிழ் பேசினா மலையாளம் மாதிரி இருக்குமாங்க. நீங்க ரொம்ப நல்லா அருமையா பாடினீங்க. எல்லா உச்சாரணம் ரொம்ப நல்லா இருந்தது.
0: Thank you so much.
1: Thank you.
5: வாழ்த்துக்கள் அதுக்கு. அடுத்த பாடல் எனக்கு இது மனதில் உறுதி வேண்டும் படத்துல இரண்டு பாடல் வரலாம். கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள் அல்லது இந்த இரண்டு பாடல் ஏதோ ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம்.
0: நல்லா இருக்கா?
5: ரெண்டு பேரும் நல்லா பண்றீங்க. வாழ்த்துக்கள். பியூட்டிஃபுல்.
0: Thank you.
1: Thank you so much.
5: Thank you.
1: ஸோ அடுத்த பாட்டோட க்ளூ நான் சொல்கிறேன். ஸோ இந்த மூவியில் தான் அஜித் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆயினவர் ஒரு லீடிங் ஆக்டராக. அண்ட் சங்கவியும் நடித்தது இந்த படத்தில். இந்த பாட்டு வந்து உலக அதிசயத்தில் ஒன்றுடன் ஆரம்பிக்குது. இந்த பாட்டு எஸ்பிபி ஜானகி படித்த டூயட் சாங். அண்ட் மியூசிக் டிரெக்டர் பவதாரதி
0: பாலபாரதி.
6: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கெனடிய இசைக் கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162924059.

0: a great classical based song.
1: Yes, definitely.
0: So, நேர்களுக்கு போவோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் தவராஜ் ஜெகதீஷ்.
0: ஓ வணக்கம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நலம். வாணிஜன் கிருத்திகா, உங்கள் இருவரை பற்றியும் நிறையவே சொல்லலாம், உங்களோடு கணக்க கலைக்கலாம். பாட வந்த உங்கள் நேரத்தை நான் பறித்துவிடக் கூடாது என்ற உணர்வோடு நாதம் என் ஜீவனே என்று கூவிய அந்த ஜீவனை இழந்து நாம் எல்லோரும் இருக்கும் இவ்வளை அவரின் நினைவுகளோடு இன்று நீங்கள் தந்த பசுமையான இசைகானங்கள் எல்லாம் மனதிற்கு மகிழ்வையும் காதுகளுக்கு இதமாகவும் உள்ளது. நீங்கள் இருவரும் சேர்ந்து இனிய நாள் எங்களுக்கும் ஒரு இசையில் ஒரு பொற்காலமாகும். சிறு வயதிலிருந்தே நல்லிசை பயன்று இளம் வயதிலேயே கனடா வெளிநாடுகளின் தமிழ் இசை முன்னணி கலைஞர்களுடன் இன்று வரை இணைந்து இசை வழங்குவதோடு இதர பல கலை வடிவங்களையும் கற்றறிந்து அவற்றை சிறப்பாக உள்வாங்கி எம் சமூகம் சார்ந்த கலை வளர்ச்சியிலும் இசை வளர்ச்சியிலும் பாரிய அளவுக்கு என்று நீங்கள் வளர்ந்திருப்பது உங்கள் பெற்றோர்களுக்கும் குருமார்களுக்கும் நீங்கள் மிகவும் பெருமை சேர்ப்பதோடு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் மகிழ்வை தருகின்றது. ஒரு விளக்கின் திரிகள் தரும் ஒளி தீபங்கள் போல எமது சமூகத்தில் நீங்கள் இருவரும் தொடர்ந்து வழங்கும் இவ்விதிய இசை ஒளி பெரும் தீபமாக உலகம் முழுவதும் பிரகாசித்துக் கொண்டிருக்க எனது இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள் கூறும் இவ்வளை உங்களைப் போன்ற சிறப்பான படிப்பாளிகளையும் நல் இசைகளை இசை கலைஞர்களையும் எம் சமூகத்துக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறி உலக இசைவானில் நீங்கள் இருவரும் பிரகாசமாக ஒளிர இசை ஒளிரும் இசை நேற்றங்களாக வளர இறையாசி வேண்டுவதோடு மீண்டும் இசையரசி பாட்டரசி ஞானகி அம்மாவுக்கு ஒட்டுமொத்த டிவிஐ சிஎம்ஆர் இசை ரசிகர்கள் சார்பாக எனது விழுநீர் அஞ்சலிகளை செலுத்தி இந்நிகழ்வை தரும் டிவிஐ சிஎம்ஆருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
1: Thank you so much. You look complimented. Yeah. The time எடுத்து உங்களை encourage பண்ண கால் பண்ணதுக்கு thank you.
3: அடுத்த பாட்டு அமராவதி படத்துல இருந்து தாஜ்மஹால் தேவையில்லை அண்ணமே
0: அண்ணமே. Thank you for participating. I'm going to
3: wait and
0: see you. Yes. Thank you.
3: Okay, thank you. All the very best.
0: So, Aditya Nair,
4: Vanakkam.
0: Hi,
4: Vanakkam. Kritika, Banujan.
0: Oh, hi, Annanathan.
4: Annanathan, Angal Kavikiran.
0: Yes, hi.
4: Hi, Manan Kunjam. பிந்தியிடன் வேலை வேலையால் வலிக்கிட்டு இப்ப கார டைப் பண்ணி நிப்பாட்டிதான் நான் கதைக்கிறேன். ஒரு முழு முழு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த மாதிரி இருக்கு. உங்களோட இருவச்ச குடலும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. இந்த கடைசியா படிச்ச பாட்டு ஒருவர் மடுக்காத பாட்டு நீங்கள் எடுத்து படிச்சிருக்கிறீர்கள். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மற்ற டிவிஐ சொல்லது வேண்டாம், சிஎம்ஆர் நிர்வாக குழுவினருக்கு எங்கள் அனைத்து நன்றிகளையும் கடமைகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிருத்திகாவுக்கும் மாரிஞ்சனுக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் அம்மா.
0: Thank you so much. நீங்க நிப்பாட்டி காய்ச்சதுக்கு. அடுத்து வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். நான் ஜெயா நடக்கிறேன்.
0: ஓ ஹாய் ஜெயா.
5: வணக்கம். அப்பா ஒரு பக்கத்தில் இருக்கிறேன்.
0: வணக்கம்.
6: மீண்டும் சிவகுமார். இனிமையான பாடல்களை தரும் இன்னிசை வாழ்த்து கொண்டிருக்கும் இசை தேனா காதல் வழிய பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் இருவருக்குமே இனிமையான வாழ்த்துக்கள். அந்த டிவிஐ சிஎம்ஆர் கலைஞர்கள் அனைவருக்குமே நன்றிகள் என்று சொன்னால் உங்களைப் போல எத்தனையோ பல மேடைகளுக்கு அவர்கள் வழி சமைத்து கொடுக்கிறார்கள். இன்னும் பல்வேறு பல நூறு மேடைகள் காண்றதுக்கு உங்கள் இருவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன், இந்த அபிராமி படத்துல இருந்து பாடல் நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ராஜ்மஹால் தேவையில்லை அண்ணமே அண்ணமே அந்த பாடலா இருக்கும் நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த பாடல்.
0: நன்றி.
6: நன்றி.
1: ஓகே, அப்ப இதான் எங்களோட லாஸ்ட் சாங். அண்ட் பிஃபோர் இதான் எங்கள் லாஸ்ட் சாங்க தான் க்ளூ கொடுக்க போறேன். சாரி, அப்போ லாஸ்ட் சாங்குக்கு இந்த க்ளூ என்னென்னா, இதில் வார பாடகர் மனோ சரம் ஸ்வர்ணலதா சார், ஸ்வர்ணலதா மேமும் சாரி. அண்ட் இதில் வார ஆக்டரும் பிரபு சரம் சுகன்யா மேமும். அண்ட் முதல் நாங்கள் மயிலை பெட்டி நாங்கள் பாடினாங்க, இப்போ நாங்கள் குயிலை பெட்டி நாங்கள் பாடுவோம். அப்போ அந்த க்ளூ வச்சுக்கொண்டு நீங்கள் லாஸ்ட் சாங் என்னென்னு நீங்கள் கண்டுபிடி.
0: So, what's the song?
1: Yep.

0: அடுத்தனே. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், அன்புமங்கலா பேசுறேன்.
2: ஓ வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
2: எப்படி ஷோ பிடிச்சிருக்குதா?
1: இருபது பாடகம் நல்ல, நீங்க ரெண்டு பேருமே இனிமையான குரல் பலம் படைத்தீர்கள். இது நான் பானுச்சந்திர அப்பாண்ட ஒண்டவட்ட அக்கா. மிகவும் அருமையாக இருக்கிறது உங்கள் பாடல்கள். ரெண்டு பேருக்குமே நல்ல வாய்ஸ். கீப் இட் அப். எனது மனம் வந்து இதயங்கள் நிந்த வாழ்த்துக்கள்.
0: Thank you so much.
2: Thank you.
1: பழைய பாடல்கள் அந்த காலத்துல நாங்க கேட்ட பாடல்கள இன்று நீங்கள் அந்த மாதிரி பாடக்க, இந்த வயசுல நீங்க இந்த காலத்துல பாடக்க, உங்களோட தமிழ் உச்சரிப்புகளும் ஆல்சோ நல்லா இருக்குது. கீப் இட் அப்.
0: Thank you so much. Thank you.
1: Bye.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், ரவிசங்கர் பேசுற மறுபடியும்.
2: வணக்கம்.
3: நல்லா இருந்தது. ஷோ இஸ் கோயிங் சோ வெல். ரொம்ப நல்லா பாடுறீங்க. நல்ல கிளாரிட்டி, நல்ல ஃபீலு. என்ன சொல்றது, யூ ஆர் ஆக்சுவலி லிவிங் இன் த சாங். ரொம்ப நல்லா இருந்து, நல்ல குரல் ரெண்டு பேருக்குமே. யூ ஆர் ஜஸ்ட் சிங்கிங் சோ நைஸ். அடுத்த பாடல் வந்து சின்ன மாப்பிள்ள படத்துல காட்டுக்குயில் பாட்டு பாடு, அந்த பாட்டு நினைக்கிறேன்.
2: பார்ப்போம். And thank you marubadiyum phone adichirukku, means a lot.
3: Okay, vaazhthukal evarkum. I think you'll go places. Thank you.
2: Thank you so much.
3: Good luck.
2: Vanakkam.
4: Hi, vanakkam. Thirumbavum darshini.
2: Oh, vanakkam.
4: Okay, adutha paattu vandu kaathukuyil paattu solran.
2: That's a good guess.
0: Good guess.
4: பாப்போம் என்ன மாதிரின்னு. திரும்பவும் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பேசுறது தமிழ் வித்தியாசமா இருக்கு, ஆனா பாட்டு படிக்கும் போது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு.
0: Thank you.
2: Thank you.
4: Okay, all the best.
2: Bye. So request ana singara vedane a few lines, pardon.

0: எனக்கு முடிஞ்ச ஃபியூ லைன்ஸ் படிச்சு நான் சாரி ஃபார் எனி மிஸ்டேக்.
1: That was really nice. That was really nice.
0: So, நாங்க லாஸ்ட் சாங்க்கு இப்ப போறோம்.
1: Yeah. நாங்க லாஸ்ட் சாங்க்கு போறோம்.

0: ஓகே, ஸோ நாங்கள் இப்போ ஷோக்கு முடிவுக்கு வந்துட்டோம்.
1: யா,
0: ஸோ நிறைய காலர்ஸ் எங்களை கால் பண்ணி நிறைய என்கரேஜிங் வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னவே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ ஸோ மச் காலர்ஸுக்கு, நீங்கள் என்கரேஜ் பண்ணினால நாங்கள் வி வர் ஏபிள் டு சிங் மோர் அண்ட் மோர், அண்ட் பிகாஸ் ஆஃப் யூ கைஸ் வி வர் ஜஸ்ட் ஏபிள் டு சிங் அண்ட் ஹாவ் தட் சேம் எனர்ஜி ஆல் ஓவர் அகேன்.
0: And I'm first time Banujanoda Padichana Nandike. You're a very talented singer.
1: Thank you so much.
0: So I'm you happy too. To sing with you today.
1: You too. I was really happy to sing with Kritika here. Your singing was really nice and I really love your voice. It's so like fluid. So
0: thank
1: fluid.
0: You so much.
1: Yeah. And I would also like to I would like to thank my parents as well. You know, they brought me into this music field, and at first I never really liked it, but later on when you actually try something, you'll on the நீங்க try பண்ணினா more விருப்பமா விருப்பமா வந்து நீங்க என்ன சேவிங்க அது. அப்ப நான் அம்மாவும் அப்பாவும் நான் தேங்க் பண்ண வேணும், என்னடா அவை என்ன பாட்டுக்குள்ள அவை they told me to go into the music field, and here I am. And sorry, and metadu I want to thank my teachers as well. Nan Carnatic music nan palagiranan nan Prasadi Vinayaka Devaraja teacher nan thank paren, and metadu nan cinema song and the nunakangal Kritika teacher tum palagiran nan appo the rendu teacher ala nan ipa inda like level ku nan vanditen, and innum nan improve panaranum inde, and no asa ana வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் பிரசங்க டீச்சர் அண்ட் கிருதிகா டீச்சர்.
0: யா, நிச்சயமாக எங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் குருஸ் இல்லாட்டி நாங்கள் இங்கே நிற்க மாட்டோம் பாடிக்கொண்டு. ஸோ தேங்க்யூ, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன்.
1: தேங்க்யூ,
0: பாய்.

பிரியமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: நிலையத்தின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
6: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
7: 416-700-2222-J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
7: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் space.
8: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
9: உலகளந்தவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266
4: ஜீவா Jewelers.

कमी बोल रहा ला, हाँ देख रहे हैं।

ra vidimara sadikara kadimara ur nur padai moda.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136 எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 905-667-7200 9-567-7200
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது? நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கிளீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD TV-ஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

Tony Paul. Tony Paul. Tony Paul.

உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- டாலர் வரை பெறுங்கள். சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் சிஐபிசி அபிசெல்வம். 416-821-0462
3: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் டாட் சிஏ, 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: பாட போறேன் டூயட் பாட்டு, ஆட போறேன் நீ எதை கேட்டு,
1: ராகங்களை கத்துக்கல தாளங்களை தொட்டுக்கல, பாட போறேன் நானு சத்தம் போட்டு.
0: ஏ ஹே,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA credit.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you. தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
3: Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155
5: தேங்க்ஸ்
4: செல்லமில்லடா செல்வம்.
5: சரி சரி
7: தமிழன் என்று சொல்ல.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. உங்களோட மீண்டும் இணைந்திருக்கும் நான் ஆர்ஜே ராஜ். அனைவருக்கும் காலை வணக்கம். மறுபடியும் இன்றைக்கும் சிறப்பான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்குது. எப்பையும் போலமே இன்றைக்குமே உங்களோட ஆதரவு சிறப்பாக கொடுக்க போகிறீங்க. ஜாலியாக இருக்கிறதுக்கு அடுத்த ஒரு 4 மணி நேரம் என்கிட்ட கண்டென்ட் ரெடியாக இருக்குது. உங்ககிட்ட நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், கால் பண்ணி என்னோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் இருக்கிற டெக்னிக்கே வேறு. நீங்கள் கேட்டவை அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் கேட்ட உடனே போட மாட்டோம். ஓ, நீங்கள் வந்து பாட்டை கேட்டது வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வரும். ஆனாலும் நீங்கள் வந்து நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க அப்படின்ற மாதிரி நம்பி என்னோட கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்டர்டெயின் ஆகிறது என்னுடைய கையில் இருக்குது. நான் கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் உறுதியாக சொல்லுவேன், நீங்கள் கால் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வருவீங்க. என்னடா இது, ஏதோ ஹோட்டலில் வேலை செய்கிற மாதிரியே பேசுகிறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கேட்கும். உடனே வாங்க, ஃபோன் பண்ணுங்க இந்த நம்பருக்கு 416-6-4-4-6-2-2-2. இந்த நம்பர் கால் பண்ணி என்னோட பேசிட்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். தலைப்பு என்ன அப்படிங்கிறத செய்திகளை தொடர்ந்து சொல்கிறேன். நேர்கள் அனைவரையும் மீண்டும் இந்த அருமையான வெட்னஸ்டேயில் காலையில், வென்ஸ்டே அப்படின்ற இந்த ஊரில் நான் பழகினது, வெட்னஸ்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. வென்ஸ்டே எந்தெந்த வார்த்தையெல்லாம் சைலண்ட்டுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய காமெடியாக வந்து முந்தன்னைத்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒன்று தான் அந்த வென்ஸ்டே. ஸோ வென்ஸ்டே அப்படின்ற இந்த அருமையான நாளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
1: இலங்கையில் அதிகரித்து வரும் வாய்ப்புற்று நோய் பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புகையிலை கலந்த வெற்றிலையை விற்பனை செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. உலக அளவில் இந்திய விமானப்படை சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்தை பிடித்துள்ளது. கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் பிரேசிலில் நிலையான உட்கட்டமைப்புக்காக $125 மில்லியன் நிதியுதவியை அறிவித்திருக்கின்றார். அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலிருந்து முழுமையாக விலகுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு பிரதி முதல்வர் அல்லது உப தவிசலராக தெரிவு செய்யப்படும் அரசியல் உரிமைகளை கொண்ட அரசு அதிகாரிகளுக்கு சம்பளத்துடனான 6 நாட்கள் விடுமுறையை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது சம்பளமற்ற விடுமுறையை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மக்களின் காணிகளை விடுவிக்க மாட்டோம் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறவில்லை என்றும், அவர் கூறிய விடயங்களை சிலர் அரசியல் தேவைகளுக்காக திரிவுபடுத்தி கூறுகின்றனர் என்றும் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களை மோட்டார் சைக்கிள்களில் ஏற்றிச் செல்லும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு கட்டாயமாக தலைக்கவசம் அணிவிக்க வேண்டும் என்று வவுனியா காவல் நிலைய போக்குவரத்து பிரிவு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக பெற்றோர்களுக்கு 1 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3வது கட்ட அகழ்வுப் பணிகளின் 3வது பகுதி இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்குகள் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக இலங்கையின் கூட்டு எதிர்க்கட்சி ஐக்கிய நாடுகள் சபையிடம் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்துள்ளது. மத்திய அரசின் மிக முக்கியமான சேவைகளை ஒருங்கிணைக்கும் உமாங் இணையதளம் மற்றும் செயலியில் கோடிக்கணக்கான மக்களின் ஆதார் எண்கள், PF எனப்படும் வருங்கால வைப்பு நிதி கணக்கு போன்ற தனிப்பட்ட தகவல்கள் கசியும் அபாயம் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக அரசின் நலம் TN திட்டம் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்தும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஹோமுஸ் நீரிணை வழியாக சென்ற கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் ஈரான் துணைத் தூதுவர் முகமது ஜவாத் ஹொசைனியை நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்த இந்திய மத்திய அரசு, இத்தகைய செயல்கள் மூலம் ஹோமுஸ் நீரிணையில் சுதந்திரமான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பிய அரசாங்கம் இந்த கூடையில் மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சி நிலை தீவிரமடையும் என்று கூறியிருக்கின்றது. மக்கள் தண்ணீரை சேமிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நியூயார்க் தூதராக இருந்த டாம் கிளார்க் மாற்றப்பட்டு முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் லாஸ் ஏஞ்சலிஸ் தூதராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த 5 ஆண்டுகளில் மணிடோபாவில் வெளிநாட்டு பயணிகள் சுமார் $40 மில்லியன் மதிப்பிலான மருத்துவ செலவுகளை செலுத்தாமல் சென்றிருப்பதாக மாகாண தரவுகள் காட்டுகின்றன. பிரித்தானியாவில் 16 மற்றும் 17 வயதுடைய இளைஞர்களுக்கு நள்ளிரவு முதல் அதிகாலை 6 மணி வரை சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு இயல்பு நிலை கட்டுப்பாடு அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக அந்த நாட்டின் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இரானிய ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து வருவதாகவும் நாடு முழுவதிலும் எழுப்பப்பட்ட பெரும் வெடிச்சத்தங்கள் வான் பாதுகாப்பு இடைமறிப்புகளால் ஏற்பட்டவை என்றும் குவைத் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஈராக் ஆயுதக்குழுவான கதாய் ஹெஸ்புல்லாவின் அதிகாரி ஒருவர் ஈரான் மீது நடத்தப்படும் எந்தவொரு புதிய தாக்குதலுக்கும் ஈராக் எதிர்ப்பு படைகளிடமிருந்து உடனடி ராணுவ பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளின் 6வது சுற்றின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் படைகளை திரும்பப் பெறுவது குறித்து கவனம் செலுத்தும் வகையில் லெபனானும் இஸ்ரேலும் ரோமில் நேரடி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.

நேர்கள் கேட்ட அந்த பாடல் சம்பவம் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு புத்தம் புதிய படத்திலிருந்து. ரொம்ப நாளாக மாஸ்டர் மகேந்திரன் வந்து ஏதாவது ஒரு பிரேக் வருமானு சொல்லி காத்துட்டு இருந்தாரு. அவரை ஹீரோவாக வச்சு ஒரு புதிய படம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ ஒரு புத்தம் புதிய பாடலோட நாள் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி என்னென்னலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நேர்கள் ஒவ்வொருத்தராக டப்பு டப்புன்னு எடுத்துருவோம். மறுபடியும் நேர்கள் எல்லாருக்குமே ஒரு அன்பு வேண்டுகோள், 2-3 நிமிஷத்துக்குள்ளார நம்மளுடைய கான்வர்சேஷனை நம்ம முடிச்சிக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஐடியா. இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, எல்லா தலைப்புக்கும் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரெஸ்பெக்ட் கனடா அப்படின்ற ஒரு நாள் வந்து வச்சுருக்காங்க. கனடா டே அப்படிங்கிறது இல்லாமல் ரெஸ்பெக்ட் கனடா டே அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு உரிய மரியாதையை நீங்கள் செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து இந்த ஊர் வந்து ரொம்ப அழகான ஊரில் ஸ்டன்னிங்கான ஊர்னே சொல்லலாம். ஏன்னா இயற்கை வளங்கள் அவ்வளோ அழகு, எதுவும் முக்கியமாக வந்து இந்த 5 மாதம் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ அழகு பார்க்கலாம். நவம்பர் வரைக்கும் வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே இப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், அதுக்கப்புறம் உண்மையிலேயே குளிர்ச்சியாக தான் இருக்கும். இந்த ஊர் வந்து நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நினச்சி பார்த்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சேஃப்டி, அதுக்கப்புறம் கல்ச்சரு, எவ்வளோ வெல்கமிங்காக இருக்காங்க, நம்மளுடைய இந்த ஊருடைய சரித்திரம், இங்கே இருக்கிற 60% மக்கள் இல்லை 70%னே சொல்லலாம், எல்லாம் இமிக்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இது நம்ம ஊர், நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உரிமை எடுத்து இதை வந்து பார்த்துக்கிறதும் சரி, எல்லா ரூல்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுலையும் சரி, அதனால் இந்த ஊருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இந்த ஊர் மட்டும் இல்லை, யூஸ்வலாக வந்து இந்த ஓஹோ புனோ புனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன்ட் ப்ராசஸ் ஒன்று இருக்குது, அதை வந்து இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி தெரியாமே ரொம்ப வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எங்கள் தாத்தா கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே வந்து நீ காலில் எழுந்திரிச்சோடனே நன்றி சொல்லணும் அப்படின்னு, நான் யாருமே எதுவுமே எனக்கு பண்ணலையே, நான் எதுக்கு நன்றி சொல்லணும், யார் எதுவும் பண்ணலையா, நீ கண்ணு முழிக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். டெய்லி நீ வந்து என்ன கேட்குறியோ இல்லையோ நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி, எங்கள் தாத்தா வந்து ஓப்பனாக சத்தமாகவே ஒரு பாட்டே போடுவார், அது எனக்கு தெரியாது, அது ட்ரை பண்ண கற்றுக்கிறதுக்கு. பூமிக்கு நன்றி, உயிருக்கு நன்றி, நிலத்துக்கு நன்றி, நீருக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு க்ளோஸ் டு ஒரு 50-60 நன்றி சொல்லுவார்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக அந்த பாட்டே தெரியாது பார்த்தீங்களா. இதுதான் வந்து நம்மளுடைய மிஸ்டேக்கே. நம்ம முன்னோர்கள் எவ்வளவோ நமக்காக வந்து சூப்பராக கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஆனால் அதை நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, அதை எடுத்துகிட்டு வர்றதில்ல. இது வந்து ரொம்ப சின்ன வயசில் நான் வந்து கேட்டது, அது வேக ஞாபகம் இருக்குது. அவர் சத்தமாக சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டார். எங்கள் பாட்டி வந்து சொல்லுவாங்க, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, அமைதியாக ப்ரே பண்ணுங்கன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவர் கொஞ்சம் லோ வாய்ஸில் வந்து அப்புறம் ப்ரே கண்ணு மூடிட்டு அப்படியே சூரியனை பார்த்து நிற்பார். ஆனால் அதை அந்த மந்திரத்தை வந்து சத்தமாக சொல்ல மாட்டார். பட் ஆனால் ஒரு பீரியடில் சத்தமாக தான் சொல்லிகிட்டு இருந்தார், எனக்கு அதை கேட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அந்த ப்ராசஸ் வந்து நம்மளும் தொடரணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசையும். நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கிடச்சிருக்கோ, இன்றைக்கி நீங்கள் யுவர் பிளெஸ் டு பி ஹியர் அப்படிங்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த ப்ராசஸ் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுறது தான் இன்றைக்கி, ஒரு நாள் மட்டும் இல்லை. இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி இந்த கனடாவில் நீங்கள் இருக்கிறதுக்கு நன்றி சொல்கிறதுக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நாள். இது தவிர இப்போ தலைப்புக்கு வருவோம். தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி வேர்ல்டு யூத் ஸ்கில் டே. யூத்துக்கு மட்டும் ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக எல்லாருமே ஒரு வேலையில் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கலாம், நீங்கள் ஒரு நிறுவனத்தை வச்சு நிர்வாகம் செய்யலாம், பேங்க்கில் வேலை செய்யலாம். ஆனால் உங்கள் ப்ரொஃபஷனுக்கும் உங்கள் ப்ரொஃபஷனுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஸ்கில் செட் உங்ககிட்ட இருக்கும். இப்போ சிம்பிளான விஷயம் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க வந்து பயங்கரமாக ஒரு நர்சிங் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க, ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து டெய்லரிங் வந்து பயங்கரமான ஒரு ஸ்கில்லாக இருந்திருக்கும். அவங்களே அவங்க குழந்தைங்களுக்கு துணி தைக்கிறது, பெட்ஷீட் தைக்கிறது, ஸ்வெட்டர் தைக்கிறது, இந்த மாதிரி ஸ்கில் செட் வந்து துணி தைக்கிறது பயங்கர ஸ்கில் செட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த பான்சாய் வளர்க்குறது ஒரு ஸ்கில் செட்டாக இருக்கும். பசில் எவ்வளோ பெரிய பசில் கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ண தெரியும். ரூப்ரிக்ஸ் கியூபை வந்து டக்கு டக்குன்னு முடிக்க தெரியணும். இல்லை சில பேருக்கு வந்து எந்த ஒரு கியாஸான இடத்த கொடுத்தாலும் அந்த ஸ்பேஸை வந்து அழகாக்க தெரியும். இந்த மாதிரி பயங்கர யூனிக்கான ஸ்கில் செட். நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனே டோட்டலாக வேறு, ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை எனக்குள்ளார வச்சுருக்கேன். எந்த ஒரு காம்ப்ளிக்

0: மிக்ஸான விஷயம் கொடுத்தாலும் நான் வந்து அதை சால்வ் பண்ணுவேன். இல்லை நாலே இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது, என்ன பண்ணலாம்னா அதில் ஒரு சமையல் பண்ண தெரியும், ஓடாத வண்டி ஓட வைக்க தெரியும், வளராத செடியை உயிர் கொடுக்க தெரியும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில் செட் இருக்கும். இது வந்து ஏஐக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது நான் சொல்கிறது கொஞ்சம் ப்ரிமிட்டிவாக. இப்போ வரப்போகிற இப்போ என்ன வந்து சில பேருக்கு வந்து பயங்கரமாக ஸ்டாக் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண தெரியும், ஷேர்ஸ் எந்த ஷேர்ஸை வாங்குறது, எனக்கு வந்து ப்ரெடிக்ஷன் செமையாக வரும், நான் இந்த ஷேரை வாங்குவேன் அது அப்படியே கிக் ஆஃப் ஆயிரும்ன்ற மாதிரி ஸ்கில் செட்டில் அது மிக முக்கியமான ஒன்று. சில பேர் சூப்பராக ஃபேமிலியிலே நான் எல்லாருக்குமே முடிவெட்டி விடுவேன் அப்படி, அது ஒரு ஸ்கில் செட், சமைப்பேன் அந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்குது. அதில் உங்களுடைய ஸ்கில் அப்படின்னா அது வந்து தனியாக உங்கள் வேலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய பேருக்கு கூட இது தெரியாமல் இருக்கும், ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட் எங்கே இருக்குது, எங்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சொல்லலாம். அந்த ஒரு ஸ்கில் செட் வந்து நீங்கள் இது வரைக்கும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாததாக இருக்கலாம். ஒரு பீரியடில் வந்து நான் ஒரு நேரத்தில் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு 300 புத்தகத்தை டக்குன்னு படித்து முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து எந்த போர்ஷனை கேட்டாலும் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி சில டேலண்ட் கூட நீங்கள் சிட்டி ரோபோ மாதிரி கூட சில டேலண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஸ்கில் செட் இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஹிடன் டேலண்ட் அப்படின்னு சொல்லி. இது வந்து டேலண்ட்னா இது நான் இது சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் சாதாரணமான ஸ்கில் தான். பயங்கர வேகமாக வெங்காயம் வெட்டிடுவேன், 100 வெங்காயம் கொடுத்தா கூட படபடன்னு வெட்டிடுவேன். இது சப்ப மேட்டராக இருக்கும், இது எல்லாம் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது கிடையாது, அது தாராளமாக சொல்லலாம். ஷேவ் பண்ணுறதுக்கு வந்து சில பேர் நான் வீட்லேயே வந்து அப்படியே ஷார்ப்பாக அப்படியே கிருதா மீசை அதெல்லாம் அப்படியே ஷார்ப்பாக வைக்கிற மாதிரி பக்காவாக வந்து ஷேவிங் செல்ஃப் ஷேவ் பண்ணிடுவேன். அதுவும் ஒரு பயங்கர ஸ்கில் தான். அந்த மாதிரி சின்ன சின்னதான் சாதாரண ஒரு விஷயம், ஆனால் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இது எல்லோரும் பண்ணுறக்கூடிய வேலை கிடையாது ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து வெறும் சிம்பிளான ஒரு தலைப்பாக வச்சுக்கிட்டு வேகமாக போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். அதே மாதிரி உங்களோட விருப்ப பாடலில் கேட்கலாம், நீங்கள் கேட்குற பாட்டு உங்களுக்கு வந்து சேரும். இணைப்பில் இருக்கும் நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், நான் எப்படி, நீங்க நலமா இருக்கிறீங்களோ?
0: காலை வணக்கம், இதே நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறது. நான் இன்றைக்கு மத்து மத்தாறு அந்த பாடல்,
0: எந்த பாட்டு?
1: மத்து மத்தாறு மனதுக்குள்ளே வீஜாறு அந்த பாட்டு, இன்னுயிர் தோழன் படத்துல இருந்து அந்த பாட்டு.
0: ஓகே, இன்னுயிர் தோழன் திரைப்படத்துல இருந்து. ஓகே,
1: அன்னைக்கு அந்த பாட்டு சூப்பர் சிங்கர்ல பாடிக்கணும் நல்லா இருந்துச்சு. ஆனபடியா எனக்கு என்ன பொறுத்தமல்ல ஒரு ஸ்கில் என்ன, எப்பவும் கையில ஒரு துண்டும் பேப்பர் பேனும் இருந்து எப்பவும் நான் கிளீன் பண்ணி கொண்டே இருப்பேன் வீட்டுல.
0: நீங்க வந்து ஃபுல்லா அந்த ஓசிடி மாதிரி எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டே இருப்பீங்க?
1: இல்லாமா, இந்த இல்லாம புது வீடு இப்ப வாங்கினபடியா அது அப்படியே இதன்றதுக்காக அவைக்கு நேரம் இல்லதானே பிள்ளைகளுக்கு.
0: அதனால ஓகே,
1: அது எந்த பெரிய சின்ன குழந்தை தானே ஆனபடியா வர வெக்கிழமை பேர்த்தி வருது ஒரு வருஷமா வந்து
0: நிகழ்ச்சியும் கேட்டுக்கிட்டு அதே சமயம் எல்லாத்தையும் சுத்தம் படிச்சிருவீங்க.
1: கிண்ணங்களோ பிளேட்டுகளோ அது இது எல்லாமே
0: பெரிய பிரச்சனை. உங்களை ஒரு ஒரு வாரம் உங்களை நாடு கடத்தலாம்னு நினச்சி வீடு கடத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அப்படியே எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருந்தீங்கன்னா என் சந்தோஷமா இருக்கும்.
1: வீட்டுக்கு
0: வரும்போது ஏனென்றா
1: அவங்களுக்கும் வேலை அளவரைக்குள்ள குழந்தைக்குள்ள மருமகள் அவைக்கும் உதவியா இருக்கிறது, வயது போன நேரம் உதவியா இருக்க அதற்காக.
0: சூப்பர், நீங்க கேட்ட பாட்டு வந்து மச்சி மன்னாரு அந்த பாட்டு தான் கேட்டிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி தலைவா நன்றி. அவ்வளோதான், வெரி சிம்பிள் டாபிக். நீங்கள் வந்து ரொம்ப சில பேருக்கு வந்து ஒரு முக்கியமான டேலண்ட் ஒன்று இருக்கும், ரூட் மேப்பே இல்லாமல் ஒரு தடவை தான் போயிருப்பாங்க, ஆனால் அந்த பாதை வந்து அப்படியே அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். எப்போ போனாலும் இப்போ நீ இந்த லெஃப்ட் எடு இந்த ரைட்டில் இப்போ அங்கே தான் இருக்கும் அப்படின்வாங்க. இது வந்து அந்த ஊரில் இல்லை, இப்போ புதுசாக என்னோடய நண்பர் ஒருத்தர் இருக்கார், நாங்கள் போன இடத்துல வந்து ஜிபிஎஸ்ஸு மேப்பு டவர் எதுவுமே வேலை செய்யலை. அந்த அது வந்து ஒரு ரெசார்ட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். போய் சாப்பிட போன இடத்துல பக்கத்தில் எந்த ரெஸ்டாரண்ட்டுமே இல்லை, இது ஒரு ரிமோட் ஏரியா, கேம்பிங்காக போனதுனால அந்த சைடு போயிட்டு அப்படியே போகிறோம். அந்த ஏரியாவில் எந்த நெட்ஒர்க்குமே இல்லை. ஸோ நம்ம மேப்பையே நம்பி வாழ்ந்துட்டோமா, மேனுவல் மேப்பும் கூட எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது. அந்த மாதிரியான யூஸ்லெஸ் கரண்ட் ஜென்ரேஷன் சில பேர் சொல்லுவாங்கள்ல இப்போ பாஸ்ட் ஆட்கள்லாம், ஏன்னா மேப்பு கூட படிக்க தெரியல என்னடா இது அப்படின்னு. ஆனால் எனக்கு இப்போயுமே பெரிய சேலஞ்ச் என்னென்னா, கூகுள் மேப் இல்லை அப்படின்னா நடுத்தரில் தான் நிற்பேன். மேப் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறது வர்றதுக்கான அறிவே கிடையாது. அதை முன்னால் நான் அதையும் நம்ம ஊரில் இருக்கும்போது பைக்கில் போகும்போது மேப்லாம் ஒன்றுமே அப்போ கிடையாது. ஆனால் எந்த தெருள் எந்த வீடு இருந்தாலும் சர்ன்னு பூந்து ஒரு ஒரு கெஸ்ட்லேயே போயிடும். இங்கே வந்துட்டு அந்த டேலண்ட் அந்த ஸ்கில்லே வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, காரில் பின்னாடி உட்காந்து வந்தார், நீ போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மேப்பை வந்து பொம்மை மாதிரி மைண்டில் மேப் ஆயிரும் அவருக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்டாக அவருக்கு இருக்குது. அந்த மாதிரியும் உங்ககிட்ட டேலண்ட்ஸ் இருக்கும், அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? இப்போ ஒரு ஸ்கில் இருக்குது, அதை நான் ரொம்ப நாளாக யூஸே பண்ணல அப்படின்னா அதை நீங்கள் தயவுசெய்து வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். அதை சொல்லிவிட்டு அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், நான் மகன்களைக்கின்றேன். உங்களுக்கு புத்தம் புத்த உணர்ச்சி தரும் புதன்கிழமை, புத்துணர்ச்சி தரும் புதன்கிழமை அதிகாலை வணக்கம்.
0: ஆஹா, நன்றி. நீங்க கால் பண்றதா எனக்கு புத்துணர்ச்சியே. ஆமாம், நீங்கள் கால் பண்ணால் எனக்கு தானாக புத்துணர்ச்சி கடகடகடகடன்னு ஏறிடும். அப்படியே அந்த பேட்டரியில் சார்ஜ் ஏறுற மாதிரி ஏறிடும். ஆமாம், முதல்ல என்ன பாடல் கேட்க விரும்புகிறீங்க அதை சொல்லிடுங்க, பாடல் எடுத்துரும்.
2: பாடல் அட்டகாசம், புதன்கிழமை அட்டகாசமான நாளா போய்கொண்டிருக்குது.
0: அட்டகாசம்
2: படத்துல இருந்து நச்சென்று நிச்சென்று நிச்சென்று ஒன்று தந்தாயே அந்த படக்கம்.
0: நீங்க கேக்குற பாட்டெல்லாம் ரொம்ப வித்தியாசமான பாடல் பாடல் தான்.
2: நீங்க சொன்னீங்க என்ன முந்தி செய்தது எல்லாத்தையும் விட்டு திருப்பீங்க, புதுப்பிக்க சொல்லி சொன்னீங்க.
0: ஆமா,
2: முந்தினா ஒரு வாயை வச்சுக்கொண்டு 1000 பொய் சொல்லி இருப்பேன். இப்ப
0: வாட் எ டாலன்ட். ஓகே,
2: இப்ப அதையே நான் இப்ப திருப்பி இந்தியில இருந்து கண்டினியூ பண்ணு யோசிக்கிறேன்.
0: நீங்க போ, நீங்க சொல்ற பொய் யாவனாலே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி அதை சொல்றீங்க. எனக்கு சுத்தமா அது வராது. நான் பொய் சொன்னா அடுத்த நிமிஷமே கண்டுபிடிச்சிருவாங்க, என் மூஞ்சியே காட்டி கொடுத்துரும். ஆமா, எனக்கு பொய் சொல்றதுல ரொம்ப வீக் நானு, முக்கியமா மனைவி கிட்ட பொய் சொல்றதுல டோட்டல் டேமேஜ். பல தரம் மாட்டி நானே முடிவு பண்ணி, இனிமே எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிட்டா முடிஞ்சது வேலை அப்படின்னு சொல்லி எதுவா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன், சரண்டர் ஆயிடுவேன். சரண்டர் ஆனதுனால வந்து அது ஆக்சுவலி ஒரு நல்ல டெக்னிக்காக பயன்படுது. ஸோ இந்த ஆள் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு வீட்டில். அதுவே ஒரு பொய் தான். ஓகே, உங்களுக்கு அதுதான் டேலண்ட் அப்படிங்க, ஹிடன் டேலண்ட் வந்து உங்களோட இருக்கிற மிகப்பெரிய ஸ்கில் செட் பொய் சொல்கிறது, யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பொய் சொல்கிறது. கடைபிடிப்போம். ஓகேவா? சரி, நன்றி மை டியர், நன்றி. நச்சென்று இச்சென்று தந்தாலேமா, எப்படி ஒரு கருத்தான பாட்டு கேட்டிருக்காரு பாத்தீங்களா. அடுத்த நேயர் என்ன பாடல் கேக்குறான்னு கேட்போம். வணக்கம், ஹலோ. அவர் பிஸியா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், நான் ஈசன் நாகர், எப்படி இருக்கீங்க?
0: காலை வணக்கம் ஈசன், நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா மாச்சியா இருக்கு.
0: ஆஃப் கோர்ஸ், ஈசன் வந்து மோஸ்ட் ஜாலியஸ்ட் கை இல்ல, எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் ஜாலியா இருப்பாரு. அதற்கா உங்களுடைய சந்தோஷத்தின் ரகசியம் என்ன ஈசன்?
3: இந்த உங்க பாட்டை சொல்றேன், டிசம்பர் பூக்கள் படத்துல இருந்து அழகாக சித்தது என்ன பாட்டு.
0: டிசம்பர் பூக்கள் இருந்து அழகாக சிரித்தது இந்த நிலவு, அதானே? ஓ, கொஞ்சம் பாடி காட்டலாம்ல ஈசன்.
3: எனக்கு இருக்கிற இது வந்து நான் வீட்டை ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், வீட்டே போனா விழுந்து விழுந்து செய்யும், எனக்கு அது விருப்பம்.
0: எது புரியல?
3: வீட்டை ஒரு வேலையும் செய்யறேன், வெளியில ஆட்டை விட்ட போனாலும்
0: அழகான ஆன்டி ஸ்வீட்டுக்கு போனா மட்டும் விழுந்து விழுந்து வேலை செய்யுது. குடுங்க நான் எடுத்து வைக்கிறேன், குடுங்க நான் விட்டுறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது எனக்கும் இருக்கு. அடுத்த நம்ம வீட்டில் வந்து ஒரு பாத்திரத்தை வந்து தேய்க்கிறது அப்படின்னா வலிக்கும், ஆனால் இன்னொருத்தங்க வீட்டுக்கு போனால் படப்பட நம்ம சாப்பிட்ட பிளேட் எல்லாத்தையும் கழுவி வச்சிருவோம். வெல்கம் டு த கிளப் ஈசன். நமக்குள்ள பல ஒற்றுமைகள் ஒன்றா இருக்கு. அதே மாதிரி இந்த அர்ச்சனா சொல்லுவாங்கள்ல, அதுதான் நம்ம வீட்டில் வந்து பயங்கரமாக ருசியாக பண்ணுவாங்க குழம்பு, அதை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம் சூப்பராக இருந்தது அப்படின்னு. வேற ஒரு பக்கத்து வீட்டிலேருந்து துருண்டு குண்டால ஒரு மொக்க சாம்பார் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, ஐயோ ஆண்டி நீங்கள் கொடுத்த சாம்பார் வேற லெவலில் இருந்தது, ஐயோ செம டேஸ்ட் அப்படின்னு பயங்கரமாக புகழ்ந்து பேசுவோம். வெறியும் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கரெக்டு,
3: வீட்டுக்கு வீடு வாசப்படி சேம் திங்
0: கரெக்டு. நம்ம மனைவி என்ன சட்டை போட்டிருக்காங்க என்ன தோடு போட்டிருக்காங்க கவனிக்க மாட்டோம், ஆனால் அடுத்தவங்களை பக்காவாக நோட் பண்ணுவோம் கரெக்டா.
3: ராணுவ ரகசியம்
0: வெளியில வருது கரெக்ட். ஆமா ஐயோ நம்மளே வாக்குமூலம் கொடுத்து மாட்டிக்குவோம் போலயே, அப்ரூவரா வேண்டாம் வேண்டாம் இதோட நிறுத்திக்குவோம். சூப்பர், உங்களுக்கு பயங்கரமான ஸ்கில் வந்து அடுத்தவங்க வீட்டுக்கு போனா பயங்கரமா வேலை செய்வீங்க. ஐயோ ஏன் உங்க வீட்டுக்காரர் என்ன சுறுசுறுப்பா இருக்காரு, கொடுத்து வச்ச வந்தாப்பா அப்படின்னு நினைப்பாங்க. நான் நினைச்சு பார்த்துட்டேன், அதனால திருப்பி புகீர்னு வந்துருச்சு ஈசன். அண்ணி என்ன சொல்லி உங்களை திட்டுவாங்க அப்படின்றது. ஆமா சூப்பர், ஐ லைக் தட் ஆன்சர். அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக அந்த பாட்டு வரும். ரொம்ப ரொம்ப நன்றி ஈசன் கால் பண்ணதுக்கு. நினைப்பாங்க கரெக்டு. இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். முக்கியமாக இந்த வந்து இந்த கார்டன் வேலை செய்கிறது, இந்த க்ளீன் பண்ணுறது, கார்பேஜை கொண்டு போய் போடு அப்படின்றது, அந்த கார்பேஜ் கேனை தள்ளி வைக்கிறது, ஒரு நாள் போராட்டம் நடக்கும் எப்பயுமே. நான் தான் சொன்னல இல்லை, நீ தான் எடுத்து வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி இப்போ வந்து என்ன டீல் ஆகிடுச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு டீலாமல் முடிச்சாச்சு கடைசியில். இது ரொம்ப நாள் பஞ்சாயத்தாக சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து இனிமே இவ்வாழ்க்கையில் இன்ன காலம் முடிகிற வரைக்குமே வந்து அந்த கார்பேஜ் கேனை தள்ளி வைக்கிறது என் மேலே மட்டும்தான், அது வந்து நான் வீட்லேயே இல்லைனாலும் வந்து தள்ளி வைக்க மாட்டேன் அப்படின்ட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு டீல் எல்லாம் முடிஞ்சிருக்குது. இந்த ஸ்கில் செட்டில் வந்து எப்பயுமே இருக்கிறதுலே மிகப்பெரிய ஸ்கில் செட் என்ன அப்படின்னா, மனைவியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. திடீர்னு ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன், நீங்கள் போய் சொல்லிட்டீங்க மாட்டிக்கிட்டீங்க, இது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஒரு பயங்கர ஸ்கில் செட். அதெல்லாம் கூட ஹேண்டில் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து என்னோட கால் பண்ணி ஷேர் பண்ணலாம் அந்த விஷயத்தை. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
4: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
0: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டு போய் நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜ், தாரணி கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
0: காலை வணக்கம் தாரணி, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம்.
0: ஈசன் எப்படி அப்ரூவரா மாறிட்டார் பாத்தீங்களா?
5: சொன்னது நானே ஆக்சப்ட்.
0: ஓ, உங்க வீட்டுக்குலாம் வந்தா பயங்கரமா வேலை செய்வார் அப்ப.
5: டிஷ் வாஷிங் எல்லாம் அந்த மாதிரி நன்றி பேசும்.
0: வெளியில சொல்ல மாட்டாங்க, ஆனா எப்படி அவர் வந்து ஓபனா அப்ரூவ் ஆயிட்டாரு.
5: அது வந்து அது என்னடா சொன்னா இருக்கலாம், ஆனா அதே வீட்டுலயும் செய்தா வயசு கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க.
0: ஹாப்பியா இருப்பாங்கல்ல, கரெக்ட். ஆனா அதுதான் மனசு வர மாட்டேங்குது, ஏன்னா அவங்க ஹாப்பி ஆயிருவாங்கல்ல, அது கூடாது. அவங்கள வெறுப்பேத்தி பாக்குறதுல ஒரு ஆனந்தம்.
5: நாங்க வந்து இப்ப லாஸ்ட் வீக் இது வெயில் இடத்துல காய்ச்சினாங்க. இப்ப எங்க வெயில் இடத்துல அது அன்பார்ச்சுனேட் தான், ஒரு 15 நர்சஸ் லே ஆஃப் பண்றாங்க.
0: என்ன
5: சொல்றீங்க? too much different. ஆனா most of the staff இதையும் செய்யணும், RPNs செய்யணும். அவையே அவுட் பண்ணி போட்டு புதுசாக ஆக்கள் எடுக்கலாங்க. அதோட சீனியர்ஸ் கூடினா சீனியர் டீம் கூடின ஆக்களுக்கு சேலரி கூட இப்போ புதுசாக பண்ண போறாங்க.
0: புரியல, இப்ப இத்தனை வருஷமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற ஆட்கள் எதுக்காக அதே நிறுவனத்துல வேலை செய்யணும்? ஏன்னா காலம் முழுக்க அங்கேயே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நமக்கு இந்த கம்பெனில நம்மள வச்சிருப்பாங்கன்ற நம்பிக்கையில தானே. விருப்பம் அந்த பாட்டி டெக்கரேட் பண்ண. ஈவன் வீடுமே நான் அந்த அடிக்கடி மாத்திக்கொள்ளுவேன், இந்த ஒரு செட்டப்ப ஒரே மாதிரி இருக்காது.
5: ஒரு 6 மந்த்க்குள்ள ஒரு அங்க மாத்திங்க மாத்திக்கிற உழைவர் வரைக்கும் அங்க இருந்து சாமான் இங்க இருக்கு, நீங்க அந்த அப்படியெல்லாம் மாத்தி வைக்கிறது எனக்கு அது விருப்பம். அது
0: அதே தான் எக்ஸாக்ட்லி.
5: ஜஸ்ட் லைக் தட் ஓகே உனக்கு வேலை இல்லையான்னு சொல்லிருக்கும்ல. இனிமேலாம் புதுசா இல்ல, ஒரு 20 வருஷம் வேலை செய்த ஆக்களுக்கும் 10 வருஷம் வேலை செய்த ஆக்களுக்கும் திருப்ப புதுசா வேலை அப்ளை பண்ணி திருப்ப இன்டர்வியூக்கு போய் நான் எல்லாம் அதெல்லாம் திருப்ப அப்ளை பண்ணி இன்டர்வியூ போற எனக்கு நினைச்சே பாக்கலாம். 28 வருஷம் வேலை செய்து போட்டி நீ திருப்ப அப்ளை பண்ணி திருப்ப இன்டர்வியூ போய் அதெல்லாம் இன்னும் சாத்தியப்படாது. பாட்டு வந்து எனக்கு இந்த பாட்டு கேட்போம், மழை படத்துல நீ வரும்போதும் அந்த பாட்டு கேட்போம்.
0: எங்கயோ வந்து என்னமோ நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு ஃபாரஸ்ட் ஃபயர் இல்லன்னா அது கேட்டா தெரியும். நண்பர் ஒருத்தர் வெதர் நெட்வொர்க்ல வேலை பண்றாரு, அவர் கூப்பிட்டு கேட்டா தெரியும் எதுக்கு இன்னைக்கு மார்னிங் இப்படி இருக்கு வெதர். இது வந்து பனியும் கிடையாது, ஆமா ஃபாகியா இருக்கு,
5: அந்த அப்படிதான் இருந்து ஒரு ஃபாகியா அப்படிதான் இருந்து. ஆமா
0: எங்கயோ ஃபயர் தான் இது, இந்த மாதிரி வெதரை கொண்டு வரும் தெரியல அது என்ன நடந்தது. இல்ல சில இடத்துல ஸ்ட்ராம் இருந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, சோ கரெக்டா பார்த்தா தெரியும்.
5: ஓகே ராஜ் நன்றி
0: தாரணி,
5: வர மாட்டேன் 3 வீக்ஸ்க்கு பிறகு சந்திப்போம். கரெக்ட்.
0: அப்படியே எங்க அந்த பிளான், டிராவல் பிளான் மறுபடியும் ஆனா
5: நீங்க
0: தாய்லாண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் வெஜிடேரியனில், ஒன்று வந்து ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோன்னு ஒரு ஐட்டம் இருக்கும், இங்கேயும் கிடைக்குது ஆனால் அது அங்கே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லி ஒரு ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று இருக்குது. பயமே இல்ல, ஏன்னா அப்படிதான் தெரியாது அதனால வந்து நான் வரவே மாட்டேன் அப்படின்னாங்க. நான் வந்து வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனேன், ஏய் என்ன என்னடா இன்சூரன்ஸ் பாலிசிலாம் ரெனியூ பண்ணிட்டு என்ன வேணே கூப்பிட்டு போறேன்லாம் கேட்டாவேன். பட் ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது, 100% சேஃப் அது. ஆமாம் ஆமாம், ஏன்னா உங்கள் கூடயே வருவாங்க ஒவ்வொருத்தராளுக்கும் ஒரு அப்படி இருந்த இடம். நீங்க நிறைய இருக்கு கொஞ்சம் குவாலிட்டியா, நான் போனது வந்து உங்களுக்கு எங்கன்னு சொல்றேன், இது வந்து கிராபி மறக்கவே முடியாது. ஒரே ஒரு விஷயம், நீங்க தாய்லாந்து போறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசி நாமினியா என்ன போட்டுறீங்களா?
5: திரும்பி வர
0: மாட்டேன். நன்றி நன்றி. எப்படி எல்லாம் ஒரு ஆளை மண்டையை கழுவுற பாத்தீங்களா, இதுதான் நமக்கு இருக்கிற டேலண்ட். ஓகே, விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
6: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ லைன் அப்பில் வந்து இப்போ இருக்கிற லைன்ஸோட அதிக லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கால் பண்ணால் டக்கு டக்குன்னு எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, நம்ம நேர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இந்த டைமிங்கை வேறு வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால ஒரு அன்பு வேண்டுகோள். பல நேர்கள் வந்து கால் பண்ணி ஐயோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் இவனுக்கெல்லாம் கூப்பிடவே கூடாதரா அப்படின்னு சொல்லி வெறுப்பான நேர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இப்போ பாருங்கள், எக்ஸ்டெண்டட் லைன்ஸ் இருக்குது, நிறைய லைன் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். நாங்கள் வந்து இதை டைமையும் கடைப்பிடிச்சி உங்களையும் எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும். ஸோ நீங்களும் கால் பண்ணுங்க. புது நேயர்கள், அதாவது இது வரைக்கும் நிறைய நாள் கேட்டுட்ருக்கேன் ஆனால் நான் கால் பண்ணதில்லை அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் வந்து ப்ரையாரிட்டியில் உங்களை எடுக்க போகிறேன். நிச்சயமாக நம்ம பேச போகிறோம். புது நேயர்களை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கோம். உறவுகள் பெருக, அன்பு கூட, இந்த ஃபேமிலியில் இன்னும் அதிக மெம்பர்ஸை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ கால் பண்ணுங்கள், 416-644-6222. அடுத்த நேயர், வணக்கம்.
8: காலை வணக்கம். நான் சுதா. அப்படிங்க?
0: சூப்பராக இருக்கேன் சுதாண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பரா பாடுறாரு. இல்ல பாக்கலையே, உங்க பையனை தான் பார்த்தேன் நானு. உங்களுடைய மொத்த வித்தையும் இறக்கி கரெக்ட் பண்ணது
8: அவங்களதான்.
0: கண்டிப்பா
8: பாட்டு விஜய் இந்த படம் அசினம் அடிச்சது படம் ஞாபகம். பம்பர கண்ணு, பச்சை
0: மிளகாடு, அந்த பாட்டை போட்டுருவோம். எதுக்காக இந்த பாட்டு? சும்மா ஜாலிக்கா?
8: சும்மா ஜாலியா.
0: ஓகே. இல்ல உங்க உங்க டார்லிங்க்கு நீங்க டெடிகேட் பண்றீங்களா?
8: டார்லிங் எப்பவுமே டெடிகேட் பண்றேன். சாதாரணம்.
0: கரெக்ட். யூ ஆர் எ லவர் பாய்.
8: நானும் ஈஸ்வர் சொன்ன மாதிரி வெங்காயம் எல்லாம் விட்டுறது.
0: ஓ, வெங்க பக்கத்து அடுத்தவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் இறங்கி செய்வீங்க. வெங்காயம் வெட்டி குடிக்கிறது
8: பிளாங்க் ஸ்பாட்ல வந்து பேக்கப் பண்ணுவேன். எனக்கு அல்வா சாப்பிடுறேன்.
0: ஓ, அவ்வளோ. அது வந்து டக்கு டக்குன்னு பார்த்து பண்ணிடுவீங்க.
8: ரைடிங் சைட்லாம் மற்ற பக்கத்து வந்து பேக்கப் பண்ணுறது அது செய்வேன். மற்றது மேப் வந்து ஒருக்கா பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு திருப்பி போவேன். இங்கே டெக்ஸ்டெல்லாம் போவேன்.
0: ஆனால் நீங்கள் மேப்பே தேவையில்லை உங்களுக்கு. நீங்கள் அந்த மேப் ஸ்கில் இருக்கிற ஆள்.
8: அந்த இடத்துக்கு உடனே ரெக்கார்டு மைண்டுக்கு வந்துடும் அந்த ஞாபக சக்தி.
0: அது ஓகே ஓகே ஓகே. சூப்பர். அது சுத்தமா எனக்கு கஷ்டம். எனக்கு வந்து நான் ஒரு மேப்பிங் போர்ஷனை போட்டேன் அப்படின்னா அது நான் நினைப்பேன் அது கரெக்டா போகுதுன்ட்டு, பட் அது இது வரைக்கும் சரியா வந்தது இல்லை.
8: எனக்கு ஹைவே நம்பர்லாம் அப்படியே ஞாபகம் வரும், அப்படியே எடுத்துட்டு போயிடும், அப்படியே போவோம்.
0: ஓகே, எக்ஸலண்ட். நீங்கள் லாஸ்ட் டைமே வந்து எங்களுக்காக ஒரு பாட்டு பாடி காட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஆனால் நீங்கள் பாடவே இல்லை.
8: என்ன
0: பாட்டு? நீங்க ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பாடுறேன், இது நல்லா பாடுறேன், லிரிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பாடுறேன் அப்படின்னீங்க. லிரிக் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க.
8: அப்படியா?
0: ஆமா.
8: சரி, ஒரு பாட்டு இப்ப உடனே எடுக்கும்.
0: எடுங்க, தாராளமா பாருங்க. ஏன்னா அப்பப்போ உங்க பாட்டு கேட்டாதான் எங்களுக்கும் உற்சாகமா இருக்கு.
8: ஓகே. ஆஹா

0: வணக்கம். காலை வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் ஜாலி தான் உங்களுக்கு. ஏற்கனவே டீச்சருங்கள வந்து மிகப்பெரிய லே ஆஃப் நடந்தது இல்ல, ஒரு 3 இயர்ஸ் பேக். நான் கேள்விப்பட்டது ஏதோ 8,000 டீச்சர்ஸ் அக்ராஸ் இந்தியா சி கனடா தூக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா அது?
1: ஆமா, எனக்கு அந்த எங்க அடுத்த வீட்டுல அந்த ஒரு லேடி, அவ வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ற, அவ சொன்னா அவட அந்த மாக்கம் ஏரியால எல்லாம் நிறைய அவங்க ஒரு ஸ்கூல்லயே 5-6 பேர் அப்படி லே ஆஃப்
0: பண்ணாங்க. கஷ்டம் இல்ல, ரொம்ப அன்சர்டன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ரொஃபஷன் பேக்கப் ஏதாவது வச்சிருக்கணும் இல்ல? கண்டிப்பா வேற ஒரு ஸ்கில். உங்களுக்கு பிரச்சனை இல்ல, பெட் கடியில பூரா அவ்வளோ பணம் பதுக்கி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்ல.
1: வெளிய வாக் போறவங்க எல்லாம் போட்டுட்டு போக சொல்லி ஒரு வார்னிங்
0: குடுத்துட்டு இருக்காங்க. காலைல வர்றப்ப சரியில்லையே, இந்த வெதர் இப்படி இருக்காது, எங்கேயோ கண்டிப்பா என்னமோ புகையுது. உலகத்திலேயே இதுதான் வந்து
1: பாட போறாங்க.
0: தாய்லாண்டுக்கு அவன் எதுக்கோ போறான், மியூசிக் கத்துக்கிறதுக்கு தாய்லாந்து போற ஒரே ஆள் நம்ம தானே
1: தலைவிதான்.
0: சொல்லல, அவங்க கண்டிப்பா அங்க போயிட்டு அத்தனை ராகத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு வந்து நமக்காக பாடுவாங்க. நினைக்கிறேன் கண்டிப்பா. சூப்பர், நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க எங்களுக்காக.
1: அடுத்து பாட்டு வந்து எனக்கு மழையும் இல்ல, இந்த வெதரும் மோசமா இருக்கு, அதனால அந்த சும்மா கற்பனையில ரசிக்கிறதுக்காக குஷி படத்துல எங்க இருக்கு
0: சாரா சொல்லுங்க, உங்களுடைய மிகப்பெரிய ஸ்கில் யாருக்கும் அவ்வளவா தெரியாது, என்னது?
1: சமையல் போட்டிருக்காங்க
0: தோட்டக்கலை. அது அது சாதாரணமாக வராது, அது இல்லாமல் அதுக்கு நிறைய டைம் அண்ட் எனர்ஜி செலவு பண்ணணும் இல்லையா?
1: செலவு பண்ணணும், அந்த மரங்களோட எல்லாம் கதைப்பேன். காலையில் இப்போ இந்த நேரம் நான் ரேடியோ கேட்கறது வந்து தோட்டத்தை சுற்றி தான் கேட்பேன். மரங்களோட எல்லாம் போயிட்டு ததாவி அவங்களோட கதைச்சு அவைகளோட அன்பு ஆதரவா கொஞ்சம் தடாவி விட்டாலே அதுகள் நல்லா வளர்ந்துடும்.
0: சே, அது சில பேருக்கு எப்படி சமையலில் வந்து ஒரு கைப்பக்குவம் இருக்கும், அதே மாதிரி தோட்டக்கலைக்கும் ஒரு மிகப்பெரிய கைப்பக்குவம் தேவை.
1: என்னுடைய திருமணம் சொன்னேன் வீட்டுலதான் பண்ணினாங்க, அந்த வீடியோ பண்ண வந்தவன் கேமராமேன் எல்லாரும் எங்கள் எடுக்கிறத விட்டு தோட்டத்தை எடுத்துட்டு இருந்தானுங்க, மலர்களை பூக்களை எல்லாம்.
0: ஓ, அவ்வளவு சூப்பரான கார்டன் மெயின்டைன் பண்றீங்க. ஆஹா, வந்து பாக்கணும் போல இருக்கே சாரா.
1: அங்க அங்க ஊர்ல.
0: ஊர்லயா? ஓகே ஓகே. ஆஹா, சரி. இது இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. சில பேர் சொல்லுவாங்க செடி வைக்கும்போது நம்மளுடைய சில பேர் இயற்கையிலேயே வந்து பயங்கர உடல் உஷ்ணத்தோடையே வந்து பிறப்பாங்க, அவங்க எப்போ தொட்டாலும் அப்படி கொதிப்பாங்க, சூடாக இருக்கும். அவங்க மரம் செடி எல்லாம் வச்சாங்க அப்படின்னா அது சீக்கிரம் கரைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக, கொஞ்சம் கூல் பாடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்கள் மரம் செடி நட்டாங்க அப்படின்னா அது குபுகுபுன்னு வளரும் அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்மையா தெரியல. அப்படியா? அப்ப நீங்க வந்து எங்க வீட்டுல நான் அடுத்து ஏதாவது மரக்கன்றுகள் வச்சா அதை உங்களைதான் கூப்பிட்டு வைக்க போறேன்.
1: ஆமா ஆமா, ஒரு வந்து ஒரு குத்து விளக்கேத்தி மரத்தை நாட்டி தருவேன்.
0: சூப்பர். ஆமா, அதை பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்காக. சரியா?
1: நன்றி
0: நன்றி சாரா, ரொம்ப நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த இணைப்பில். வணக்கம். காலை வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க? பயங்கரமான வெயில் அடிக்கும், ஆனா ஃபுல் லெதர் ஜாக்கெட்டை போட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு வந்து பைக்கர்ஸ் போகும்போது நான் நினைப்பேன் எப்படி உங்களுக்கு வென்டிலேஷன் உள்ள வேகாதா அப்படின்னு சொல்லி தோணும். ஆமா, இருந்தாலும்
2: காத்து உள்ள வரும், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்
0: தான்.
2: இந்த மாதிரி சூடா இருந்ததுன்னா இதுல அரைக்கை சட்டை போக்கே ஓட்டுல போட
0: மாட்டேன்,
2: ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் போடணும். கீழே உருந்து ஸ்க்ரேப் ஆகாம இருக்கிறதுக்கு கவரிங் வேணும், மெயினா
0: நீ பேட் அண்ட் எல்போ பேட் மட்டும்.
2: அதனால
0: ஊர்கள்ல வந்து பைக் ரைட் போனதுல லாங்கஸ்ட் இல்ல பயங்கர மெமரபிள் ரூட் ஏதாவது இருக்கா?
2: யுஎஸ்ல போயிருக்கேன், நிறைய போயிருக்கேன். ஒரு ரூட் வந்து இந்த ஷெனகன் மவுண்டன்ஸ் இருக்கு.
0: ஓகே.
2: அடிராண்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: எங்க சார்
2: அந்த இதுல? அடிராண்டாக்.
0: ஓகே, கேள்விப்பட்டது இல்ல.
2: அது வந்து மேரிலாந்து அந்த பக்கம் வர்ஜீனியா. 100 miles, 160 kilometers வைண்டிங் ரோட், மலை மேலேயே ஓடும், நிறைய வியூ பாயிண்ட் இருக்கும்.
0: ஓகே.
2: கிறிஸ்டி ரோட் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு இன்னும் பேர் இருக்கு, நான் இந்த ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த ஷெனகன் நேஷனல் பார்க்ல அங்க இருக்கிற ஒரு ஒரு ரூட் அது, கிடைச்சு நான் லிங்க் அனுப்பி
0: விடுறேன்.
2: ஒரு 4 years முன்னாடி போயிருந்தோம். அருமையா,
0: இன்ட்ரெஸ்டிங், நைஸ்.
2: அதே மாதிரி நார்தர்ன் ஒன்டாரியோல இங்க சிமின்ஸ் தாண்டி, சிமின்ஸ் தாண்டி அந்த பக்கம் இந்த பெட்டமாவால இருக்கு இல்லையா?
0: ஓகே.
2: ரோடு
0: உங்க இப்ப தலைப்புக்கு வந்தா உங்களுடைய ஸ்கில் செட் ஏதாவது நீங்க வந்து இப்ப
2: என்னன்னா அப்புறம் ப்ராப்பரா என்ன சொல்றது எல்லாம் வடிவா வச்சுக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணி கரெக்ட் டைம்ல.
0: அதாவது ஒரு ஒரு ஈவெண்ட், ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்னா அதை அதுக்கு அதை எண்ட் டு எண்ட் பக்காவாக ஆர்கனைஸ் பண்றது.
2: அப்புறம் பெரிய ப்ராசஸ் இருந்தால் அதை பிரேக் பண்ணுவேன் நான், சின்ன சின்னதாக பைக் பிரேக் பண்ணி அதை சின்ன சின்னதாக கரெக்ட் பண்ணும் போது கரெக்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் இட் இஸ் ஃபினிஷ் ஹியூஜ் ப்ராஜெக்ட்.
0: ஓகே,
2: அந்த மாதிரி நான் புதுசாக வேலையில் இந்த கனடா வந்து முதல் வேலை ஃபோர்ட் மெக்வரியில் சேர்ந்தேன். அங்கே பெரிய ஹெர்குலியன் டாஸ்க், 150 டயர் மைனிங் டயர் வெளியே கிடக்குது.
0: ஓகே,
2: அதை வந்து டர்ன் அரவுண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு
0: தேவையான அளவுக்கு செலவு செய்யறது. நீங்க ஸ்டாக் ட்ரேடிங் எல்லாம் பண்றீங்களா சார்?
2: ஸ்டாக் ட்ரேடிங் எனக்கு அதுல அவ்வளவு இந்தியால பண்ணிட்டு
0: இருந்தேன்.
2: இங்க சிஸ்டம் டிஃபரெண்ட் அது எனக்கு புரியல, அதனால நான் அப்படி அவ்வளவு பண்ணல. நான் ஈசிஎஸ் போட்டுவேன், அதுல different 50% conservative, 20% very aggressive.
0: Oh, okay.
2: And then they play around with that. அடிக்கடி இந்த போர்ட்போலியோ மாத்துவேன், ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 13% 14% வர
0: மாதிரி இருக்கு.
2: ஃபினான்ஷியல் அது எப்படி ஹவு டு சேவ் அண்ட் ஹவு டு, அதாவது சொல்லுவாங்க மேக் த ஃபர்ஸ்ட் $1 million ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் that money will work for you.
0: Oh, nice. Yes, true, true.
2: Correct.
0: Very nice.
2: அது எனக்கு தோணுது. அது அப்புறம் ஆர்வம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங்ல எனக்கு ரொம்ப ஆர்வம், அதுல டிஃபரெண்ட் டிஷ்ஷஸ் மெயினா பேக்கிங் எனக்கு அவ்வளவு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், வீட்டுல பிரெட் எல்லாம் செஞ்சு
0: பார்த்தேன்,
2: நல்லா வரும். பட் அதுல என்னமோ சின்ன இந்த ஈஸ்ட் சரியில்லாம என்னவோ தெரியல, அதையே ட்ரை பண்ணி அப்படியே தெளிச்சு போய் விட்டுட்டேன். இல்லன்னா ஐ யூஸ் டு மேக் ஹோம் மேட் பிரெட், ஹோம் மேட் பிரெட் தான்
0: போயிடும்.
2: பாடல் ஓவியம் படத்துல பிடிக்கும், நாதம் என் ஜீவனே இது ஜானகி
0: அம்மா. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு ஆக்சுவலி. ஓகே, நன்றி சார்.
2: இந்த ஏர் குவாலிட்டி மோசமான காரணம்
0: கொஞ்சம் Okay.
2: You'll have to be careful.
0: Sir, super sir. Thanks for the weather report.
2: Okay. Thank you. Thank
0: நன்றி,
2: you.
0: நன்றி, நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும், பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. எப்பயுமே நான் சொல்கிறது தான், அதே தான் இன்றைக்கும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். புது நேர்கள், அதாவது புது நேர்கள்னால் இணைப்புக்கு வர்றதில் இதுதான் ஃபஸ்ட் டைம். நிறைய வருடங்கள் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பீங்க. நானே ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் பார்க்குறேன். புது புது ஆட்கள் எல்லாருமே, ஆ நீங்கள் ஆர்ஜே ராஜ் தானே அப்படின்னு சொல்லிலாம் உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க. நான் நிகழ்ச்சியை கேட்குறேன், ஆனால் கால் பண்ணுறதுக்கு தான் வர்றதில்லை அப்படின்னு. அந்த ஐஸை இன்றைக்கி உடப்போம் அப்படின்றது தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், உங்களை ப்ரையாரிட்டியில் நான் வந்து நிச்சயமாக எடுப்பேன். ஸோ புது நேர்கள் வரவேற்கிறோம், வருக வருகின்ற வரவேற்று கொண்டு இப்போ வந்து அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம். ஹலோ, காலை வணக்கம் தலைவா.
5: எப்படி இருக்கீங்க ராஜ்?
4: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜாலி லீவ் தானே, அதனால அப்படியே சில்லாக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சில்லாக்ஸ். புரிஞ்சிருச்சு. ரசிகன் சொல்லுங்க, என்ன இன்னைக்கு பிளான் உங்களுக்கு? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்க லீவ் நாள்?
5: போய் சுத்தி பார்த்து ஜாலி பண்ணிட்டு
4: வெளியில
5: போயிட்டு பிரான்ஸ், அது பெரிய கவலையாயிட்டு எனக்கு. தான் சப்போர்ட் அது இந்த முறை கடைசியில அப்படியா போச்சு. சரி, இட்ஸ் ஓகே.
4: இப்ப அண்ணி நினைப்பாங்க, ஆமா வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இந்த ஆளுக்கு கவலை கிடையாது, பிரான்ஸ் வெளில போனதுதான் கவலையோ
5: அப்படின்னு. வீட்டுல அப்படித்தானே, என்னதான் கிடந்தாலும் அது அதுகள் பாத்துருவோம், அது பார்க்காம வாழ்க்கையில இல்லன்னு சொல்ல வந்தா சுதா சொன்ன மாதிரி நானும் நல்லா வெங்காயப்பட்டுவேன்.
4: வெளியில போனாதான் அதிகமா வேலை, அது சரி.
5: நல்லா வெங்காயப்பட்டு இல்ல வீட்லயே வட்டி கொடுப்பேன், ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் சொன்னால் எல்லாத்தான் கடகடன்னு வந்து
4: வந்தாங்க.
5: அவரும் படங்கள் எல்லாம் அனுப்பி, அது மகண்ட படங்கள் எல்லாம் அனுப்பி இருந்தார். அது நல்லா இருந்தது. ஆள் என்னப்பா, நான் நிஜன் மகன் போட்டோ தான் அனுப்புறேன்னு பார்த்தா அவன் போட்டோ.
4: அவரு யூத், உங்களுக்கு பாருங்களேன், பயங்கர யூத் அவரு.
5: பயங்கரமா இருக்கு, நானே நம்பில. நான் முதல்ல பாத்துட்டு இது மகனா தான் இருக்கு, அந்த குரல் வேற நான் கற்பனை பண்ணி வச்ச சுதா வந்து
4: ஆமா. ஆளு டான்ஸ் பாட்டு ஆல்வேஸ் அவருடைய சீக்ரெட்டே வந்து ஜிகர்தண்டா தான். அழகான பெண்களுக்கு ஒண்ணுன்னா உடனே இறங்கி வேலை செஞ்சிருவீங்க. அண்ணி என்ன சொல்றாங்க?
5: புக
4: மண்டலமா இருக்கு, அங்கிருந்தா வருதா?
5: வருது. அது மற்றது ரவிசங்கர் சொன்ன மாதிரி இப்ப ஒரு இவெண்ட் எடுத்துன்னா அது ஓகே. இப்ப இத இப்படி பிடிச்சு கவர்மெண்ட் சொல்லி ஒரு ஐடியா தந்தால் அதுல பொறுப்பா அதை செய்து முடிக்கிற அந்த இது இருக்கு.
4: சூப்பர்.
5: அதுகள் எல்லாம் செய்வன் அப்படி சொல்லிக்கொண்டு போலாம். ஒரு விஷயம் வேண்டாம், ஓகே அதை பொருட்படுத்தால் அதை செய்து முடிச்சுதான் இதன்ற அந்த இது இருக்குது.
4: இன்னைக்கு 3 மணிக்கு அர்ஜென்டினா மேட்ச் எப்படி பாப்பீங்க? அங்க ஊசிட்டு இருந்தா அப்படி போன்லயே பாத்துருவீங்களா?
5: பாடல்
4: அது சரி, கார்ல மனைவி வச்சுக்கிட்டே இந்த பாட்டெல்லாம் கேட்கிற அளவுக்கு தைரியம் வந்து தலைவருக்கு.
5: நன்றி
4: நன்றி, ஏதோ என்னால முடிஞ்சது அப்பா, இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. ஓகே நன்றி நன்றி ரசிகன், மீண்டும் சந்திப்போம். அப்பாடா எப்படியோ இன்னைக்கு வந்து டூர் ஜாலியாக இருக்க போகுது ரசிகனுக்கு. கட்டு கட்டு கீரைக்கட்டு, அதுவும் சாதாரண பாட்டில் த்ரிஷாவோட ஃபேன், த்ரிஷாவோட ஃபேனாக இவர். அதையோ அதையோ அதையோ அதை சொல்ல வளர்ந்துட்டேனே. அன்னி நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிருணால் தாக்கூர், மிருணால் தாக்கூர்னு சொல்லிட்டு ஒரு உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சித்தி வர போகிறாங்க புதுசாக, நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. சித்தியோட அப்டேட்டை பற்றி நான் கூடிய நீர சீக்கிரம் சொல்கிறேன். உங்கள் பசங்களுக்கு வரப்போகிற சித்தி பேர் மிருணால் தாக்கூர். அப்பாடா மனசில் இருந்த பாரமே குறைஞ்சிருச்சே, நிம்மதியாக இருக்குது. இப்போ அடுத்த நேருக்கு போகலாம், இன்னொருத்தர் குடும்பத்தில் மறுபடியும் கொளுத்தி போடலாம். ஹலோ வணக்கம், ஹலோ காலை வணக்கம். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணணுமா? அணுகுங்கள், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எந்த கட்டணமே கிடையாது. ஹலோ இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ ஹலோ, ஒரு ஏதோ ஒரு நெட்ஒர்க் ப்ராப்ளம். ஹலோ ஹலோ, ஓகே வாய்ப்பு அடுத்த நேருக்கு. வணக்கம், ஹலோ, என்னது என்னோட லைனில் தான் ஏதாவது பிரச்சனையா? ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, ஆனார் காட்டுது, இதுவும் கனெக்ட் ஆகிருக்குது, ஆனால் அவங்க பேசுகிறது கேட்கலையே, ஏன் ஏன் ஏன்? ஹலோ இல்லையே, எல்லாம் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை பண்ணோடனே நமக்கே பிரச்சனை வந்துருச்சு. ரசிகன் போட்ட பிளான் தான் நினைக்கிறேன். ஹலோ, என்னை பகிச்சுக்கிட்டா அண்டமே சுத்தாது அப்படின்ற மாதிரி ஸ்டாக் ஆயிடுச்சு. ஆஹா, என்ன டெக்னிக்கல் எரர் தெரியலையே. ஹலோ இருங்க, அடுத்த நேருக்கு போய் ட்ரை பண்ணுவோம், நம்மக்கிட்ட பிரச்சனையா? ஹலோ, ஆமாம் இதுவும் நம்ம சைட்டில் தான் பிரச்சனை, எல்லா நேயர்களுக்கும் வந்து அவங்க பேசுகிறது நமக்கு கேட்க மாட்டேன். ஹலோ
6: ஹலோ, கேட்குதா?
4: இப்ப கேக்குது, எப்படி கேக்குது? ஹலோ,
6: நிர்மலா பேசுறேன், சென்னையில இருந்து.
4: வணக்கம் நிர்மலா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன். நீங்க என்ன என்ன இப்போதானே இணைப்புல எடுத்தீங்க?
4: ஆமா கரெக்ட்.
6: ஓகே ஓகே, நான் ஒருவேளை நீங்க ஹலோ ஹலோன்னு முன்னாடி சொல்லிட்டீங்க.
4: இல்ல இல்ல, வேற நேர் எடுத்துட்டு எடுத்தேன், அப்ப அவங்களோட நெட்வொர்க்ல தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். தெரியல, பரவாயில்ல, அது டீல் பண்ணிக்கலாம் அடுத்தது.
6: ஆமா, நல்லமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் நிர்மலா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு நிம்மதியா இருக்கிற குடும்பத்தை எப்படி டேமேஜ் பண்றதுன்றது மிகப்பெரிய ஸ்கில், அது நல்லா வரும் எனக்கு. அந்த மாதிரி
6: எனக்கு அந்த மாதிரி ஸ்கில் தான், எந்த பைக் எந்த கார்னாலும் எடுத்து
4: ஓட்டுவேன்.
6: அதுக்கப்புறம் சமயம் தொடர்பா வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றது வந்து பிரியாணி வந்து குழஞ்சிடும், தண்ணி அதிகமா ஊத்திடுவாங்க, இல்ல ரொம்ப ஸ்டிக்கியா வேகாம இருக்கும்.
4: ஐயோ ஆமா, அது மிகப்பெரிய ப்ராப்ளம், எனக்குமே நடந்திருக்கும், பல தடவை நடந்திருக்கு.
6: எனக்கு எப்பவுமே பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி, சூப்பரா பல பல நல்லா வரும்.
4: எப்படி அது எப்படி கரெக்டா தண்ணி ஊத்துறீங்க? எத்தனை பேர் வந்தாலும் எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டாலும் அதுக்கு கரெக்டான தண்ணி கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும்.
6: ஆமா ஆமா ஆமா, 10 பேர்னாலும், 5 பேர், 2 பேர், எவ்வளவு பேர்னாலுமே எனக்கு அந்த தம் போட்டு பண்ற அந்த பிரியாணி ரொம்ப நல்லா வந்துரும். அதனால வந்து ஒரு ஃபேன் பேஸே இருக்கு.
4: இல்ல இப்ப வந்து உங்க வீட்டுல உங்க ரைஸ், நீங்க ரெகுலரா சாப்பிடுற ரைஸ் உங்க வீட்டுல அப்படின்னா ஓகே. இப்ப வெளியில போறீங்க, வேற ஏதோ ஒரு அரிசி இது வரைக்கும் நீங்க பாத்ததில்ல, அது எப்படி கரெக்டா?
6: எந்த அரிசினாலுமே ஒரே ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லி தரேன்.

0: கொதிக்கணும். அந்த டைம்ல தான் நீங்க வந்து மூடணும் விசில்
1: போட்டு. நல்லா கொதிக்கணும், அப்புறம் தான் மூடணும்.
0: அதே மாதிரி இன்னொன்னு நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, தண்ணி ஊத்தி இருப்பாங்க, தண்ணி கொதிக்கவே கொதிக்காது, அதுக்குள்ள அரிசியை போட்டுருவாங்க, அது வந்து பெரிய பிளண்டர். தண்ணியும் சாஸும் நல்லா தல தலன்னு கொதிக்கணும். அப்போ நீங்க வந்து ஊற வச்ச அரிசி போடணும். ஒண்ணுக்கு ஒன்றரை, நான் எப்பவுமே ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி ஒரு சீரக சம்பானா ஒன்றரை அந்த கன்சிஸ்டன்சி. அண்ட் தண்ணி கொதி எப்போ நம்ம வந்து மூடி போட்டு தம் போடணும்னா, அரிசி எல்லாமே ஒன்னா சேர்ந்து கொதிக்கணும். அப்பதான் நீங்க வந்து மூடி தம் போடணும்.
1: அரிசியும் போட்டுட்டு உடனே மூடிடக்கூடாது, அதுவும் கொஞ்சம் கொதிக்கணும்.
0: ஆமா ஆமா, அரிசி போட்டுட்டு உடனே மூடக்கூடாது. அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து கொதிச்சு நல்ல ஃபுல் தீல இருக்கு, நல்லா கொதிக்கும் போது நீங்க அப்புறம் சிம் பண்ணி. என்னோட இன்னொரு ட்ரிக்கும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி கொதிக்கும் போது சிம் பண்ணி, நான் எப்பவுமே யூஸ்வலி குக்கர்ல பண்ணுவேன், குக்கரை மூடிட்டு 10 நிமிஷம் அடுப்புல இருக்கணும், டைரக்ட் அடுப்புல லோ சிம்ல 10 நிமிஷம் இருக்கணும்.
1: என்ன
0: பாத்திரமோ அதை வைக்கணும், அவ்வளவுதான். அந்த 15 நிமிஷம் விசில் போடாம க்ளோஸ் பண்ணி, இதுதான் வந்து இன்னொரு ஒரு
1: வீட்டுல
0: வந்து மாவு கரைச்சு வைப்பாங்க, புளிக்கலன்னு சொல்லுவாங்க, நீங்க சொன்னீங்கல்ல.
1: இன்னைக்கு
0: உங்க விருப்பத்திலே ஒரு பாடல் நீங்க போடுங்க.
1: அப்படியா, ஓகே. ஒரு புதிய பாடல் போடுமா உங்களுக்காக?
0: யா ஷூர், கண்டிப்பா. ஒரே ஒரு சஜஷன் கொடுக்கலாமா?
1: சொல்லுங்க.
0: என்னன்னா, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்க வரும்போது ஓடுது, அது வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒரு டிங் டிங் டிங்னு ஒரு சத்தம்
1: கேட்டுட்டே
0: இருக்குது. மத்தவங்களா ஃபீல் பண்றாங்களா தெரியல, ஆனா எனக்கு வந்து அது சொல்லணும்னு நினைச்சேன்.
1: உங்களோட
0: வாய்ஸ் வந்து கிளியரா கேட்காம அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எனக்கு, ப்ராபபிளி நான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்னான்னு
1: தெரியல. அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அனாயிங்கா இருக்கு அப்படின்றீங்க?
0: அனாயிங்கா இல்ல, என்ன சொல்றது, ஒரு கிளியரா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சொல்லணும்.
1: ஆக்சுவலி எனக்குமே அது வந்து அங்க டிங் அப்பப்ப வந்து டிங் டிங் டிங் ஏதோ ஒரு சவுண்ட் வருது இல்லையா, அதுதான் சொல்றீங்க கரெக்ட்? அது ஏதோ அப்பப்ப வருது. ஆமா, நானே லாஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ண, அது என்னன்னு பாத்துருவோம், சரி பண்ணிடுவோம்.
0: நன்றி,
1: ரொம்ப நன்றி, நன்றி கால் பண்ணதுக்காக. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், இது ரவிபாலா.
1: சுவாமி, என்ன முதல்ல பல ஹலோ சொல்லி பிஸியா இருந்தீங்களா இல்ல மியூட் போட்டீங்களா? ஆடாடா, ஓகே ஓகே. ஏன்னா இங்க எல்லாமே சரியா இருந்தது. என்னடா, ஒருவேளை ரசிகன் வந்து அங்க கொஞ்சம் கொளுத்தி போட்டோன்னே நமக்கு அங்கிருந்து ஸ்லீப்பர் செல்ல வச்சு இங்க டேமேஜ் பண்ணிட்டாரன்னு பயந்துட்டேன்.
2: இல்ல இல்ல, நான் உங்களோட எப்படி திரும்ப ஸ்டார்ட் பண்ண வழிகிட்டது. ராஜ், நீங்க மாமா வேலையும் பாக்குறீங்க, மாமி வேலையும் பாக்குறீங்கன்னு ஸ்டார்ட் பண்ண வழிகிட்டது.
1: கோக்கவும் தெரியும், அதே மாதிரி பிரிக்கவும் தெரியும்.
2: எங்களே மறந்து ரெஸ்பெக்ட் பண்ணா போயிடும். அது குடும்பத்தில இருந்து எங்களுக்கு பக்கத்துல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணினா நாட்டுக்கு நாங்க ரெஸ்பெக்ட் கொடுப்போம்.

0: அது கண்டிப்பாக உண்டு. இந்த நாட்டுக்கு நம்ம என்றைக்குமே அந்த அதுக்கு டியூ ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தே தீரணும் இல்லையா?
1: ஒவ்வொரு திறமை இருக்கு ராஜ், எல்லாத்தையும் ஒவ்வொரு திறமை இருக்கு. நான் எந்த திறமைய வச்சுக்கொண்டு நமக்குத்தான் முடியும் வந்து மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காட்டி அது என்ன ராஜ், அது சாத்தியமாது. நாங்க எங்கேயோ இடத்துல மூக்கூட படுவோம்.
0: அப்படிங்கிறது வேற, சில பேர் வந்து வாங்கிட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க.
1: அதான் இந்த உலகத்தில் சரியான பிழை இதுதான். என்ன சொல்லுங்க ராஜ், சில விஷயங்களை நாங்க ஒரு டெரரா இருந்துட்டா நாங்க நினைச்சு கொள்றோம் எங்களுக்கு மட்டும்தான் ஆகும் பண்ணிட்டு நாங்க அப்படியே இருந்துடுறது. ஆனா அது இல்ல, எங்கேயோ இடத்துல மூக்கூட விடும், எங்கேயோ இடத்துல உள்ள வேண்டி வரும். இப்ப பிரான்ஸ் மேப்பே அடிப்போன்னு ஒரு கோல்டா அடிப்போன்னு நினைச்சுங்க அடிக்கல, ஒன்றுமே இல்லாம ஜீரோல வெளியில
0: போயிட்டாங்க. கரெக்ட், அது வந்து ஆக்சுவலி நம்ம யாருமே எதிர்பார்க்கல வேற, அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான விஷயம் தான்.
1: வடிவா வச்சிருந்தாங்க ராஜ், இவங்க அந்த பிளான் அந்த சைட்ல போல் கொண்டு ஒரு பிளான உடைச்சி எரிஞ்சிட்டாங்க
0: விளங்குவேன்.
1: கஷ்டப்பட்டாங்க அவங்க, ஒரு சூப்பர் பிளேயர்
0: தமிழோட
1: பூந்து
0: விளையாடுறது.
1: உங்களுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது.
0: ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்கும் மச்சான், அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ட்ரூ ட்ரூ, வெரி நைஸ்.
1: அந்த உதாரணமா இப்ப நீங்க ஒரு ஈவென்ட்ஸ்ல அப்படியே போட்டோ சைடு அழித்து விட்டுக்கணும் அப்படியே ஸ்டைலா நடந்து வர, அது ராஜுக்கு தான் இல்லை இவங்களுக்கு இல்லமா?
0: அது அது சரி, ரைட்டு. போற போக்குல அப்படியே நம்மளையும் போட்டு விட்டீங்க.
1: போட்டுல உண்மைதான் ராஜு, அது ஸ்டைல் ஸ்டைல், அது உங்களோட ஸ்டைல் ஸ்டைல் ரஜினிக்க சூப்பர் ஸ்டைல் அது வேற, உங்களோட ராஜேந்திர ஸ்டைல் அது வேற.
0: தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. பாடல் என்ன கேட்க போறீங்க இன்னைக்கு
1: ராஜ்? நான் கேட்க போற பாட்டு கொஞ்சம் பழைய பாட்டு தான், கேட்கணும் போல இருக்கு. ஜானகியம்மாக்காக அந்த பாட்டு திருப்பி, என்ன அந்த நெஞ்சம் மறப்பதில்லை படத்துல இருந்து.
0: சரி,
1: மலருக்கும் அழகுக்கும் ஜாதி இல்லை, அழகுக்கு ஜாதி இல்லை ராஜ், மலருக்கும் ஜாதி இல்லை. இந்த ஜாதி ஜாதின்னு கேக்குறாங்கல்ல, அழகு எங்கேயும் பிறந்தோம், கருப்புலையும் பிறக்கும், வெள்ளையிலையும் பிறக்கும், பிரவுன்லயும் பிறக்கும்.
0: அது சரி, கரெக்ட் தான்.
1: அந்த அழகுக்கு ஜாதி இல்லை, அழக கண்ணுன்னு எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க தெரியுமா ராஜ்?
0: ஆமா,
1: அந்த இடத்துல மட்டும் எல்லாம் ஜாதி எல்லாம் கதைப்பாங்க.
0: அழகா ஒரு ஃபிகர் வந்தா பாக்க தானே செய்யறாங்க, என்ன யாரு என்ன பாக்குறாங்களா என்ன அழகுக்கும் மலருக்கும்
1: ஜாதி இல்லை.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கும்.
1: நன்றி
0: ரவி பாலா. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ராஜராஜன் அவர்களே.
0: காலை வணக்கம். வணக்கம் ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
2: சோமா இருக்கே ராஜ்.
0: சிறப்பு, ரொம்ப நாள் ஆச்சு என் பேரை முழுசா இப்படி கேட்டு, பல நாள் ஆச்சு. ரெண்டு பேர் தான் இப்ப இங்க அடிக்கடி என்னோட ஆபீஸ்ல, இங்க ஆபீஸ்ல பாஸ் தான் என்ன முழுசா எப்பயுமே முழு பேர் சொல்லிதான் கூப்பிடுவாரு. அதே மாதிரி வீட்டுல எங்க அத்தை அதே மாதிரி ஃபுல்லா ஃபுல் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் யாருமே கூப்பிடுறது இல்லை. நன்றி அது சொன்னதுக்கு. என்ன ஸ்ரீ என்ன சொல்றீங்க, உங்க வீட்லயும் ஏதாவது வந்து கும்பி அடிக்கணுமா?
2: இல்ல இல்ல, நீங்க முதல்ல வந்து என்ன சொன்னீங்க,
0: என்ன
2: சொன்னீங்க, ஒரு வாய்ப்பு கொடுப்பா, 3 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லி.
0: ஆமா,
2: பேசுறதை பார்த்தா 10 நிமிஷத்துக்கு வேலை போய்கிட்டு இருக்கு.
0: லென்த்தா போதா, வேற வழி இல்ல, மேனுபேக்சரிங் டிஃபெக்ட், அது வந்து சில இடத்துல பேசி ஆகணுன்ற மாதிரி ஆயிடுது. கரெக்ட், இப்ப மறுபடியும் பழையபடி வந்துருக்கோம் டைமுக்கு, 3 நிமிஷத்துல பேசி முடிச்சுக்குவோம்.
2: ஆமா ஆமா, என்னன்னா ராஜ், என்னத்த பாடல சொல்லவா இல்லாட்டி?
0: முதல்ல பாடல், என்ன பாடல் கேட்க விருப்பம் அதை சொல்லிருங்க.
2: பாடல் வந்து ராஜ், ஒரு பூகம்பமா இருக்கு, பூக்குள் பூகம்பம் படத்துல வந்து அன்பே ஒரு ஆசை கீதம் ஒரு பாடல்.
0: அன்பே ஒரு ஆசை கீதம், பூவுக்குள் பூகம்பம் படத்துல இருந்து. ஓகே, இப்ப கண்டெட்டுக்கு வருவோம்.
2: நேத்து கொளுத்து வெடிய போட்டு இன்னைக்கு அப்படியே பூஸ்வரியா போயிருக்கு கிளைமேட்.
0: ஆமா, இது யாருமே எதிர்பார்க்கல, இது கண்டிப்பா ஃபாரஸ்ட் ஃபயர்னாலதான் அது சீக்கிரம் சரியாயிரணும். ஒரே நிமிஷம், பூக்குள் பூகம் படத்துல இருந்து அன்பே ஒரு ஆசை கீதம் அதான பாட்டு? ஓகே, சொல்லுங்க, உங்க முக்கியமான ஸ்கில் என்னது?
2: முக்கியமான ஸ்கில் எனக்கு எது கொடுத்தாலும் சமைச்சிருவேன்.
0: எது கொடுத்தாலும்
2: அப்படின்னா, எது கொடுத்தாலும் சமைச்சு எனக்கு வந்து கையில எது என்ன கிடைக்குதோ அதை சமைச்சிடலாம். அதாவது எல்லாத்துக்கும் எல்லாரும் எல்லாத்தையும் சமைக்க முடியாது. அது மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு முக்கியமான இது பார்த்துட்டு எனக்கு அதை சமைச்சு பாத்துறோம்.
0: ஓ, சமைச்சு எது கொடுத்தாலும் சமைச்சிருவீங்க. சரி, சாப்பிட முடியுமா? சும்மா ஜஸ்ட் கிண்டி. நல்ல சமையல் கலை உங்களுக்கு சிறப்பா வரும்.
2: மரக்கறி வகைகள் போட பிடிக்கும்.
0: மரக்கறி வகைகள்
2: போட்டு அது அப்படியே விளைய முடியும், விளைவிக்கும்.
0: புரியுது, விவசாயம், அதாவது எல்லா செடிகள் கொடிகளும் ஈஸியா விளைவிப்பீங்க நீங்க. நல்லா, உங்க வீட்டுல ஒரு ஸ்பெஷல் கார்டன் செட்டப் இருக்கா?
2: அது தவிர இசை கருவிகள் கொஞ்சம் வாசிக்க முடியும்.
0: அப்படி எந்த கருவி?
2: தபலா.
0: தபலா வாசிப்பீங்களா? ஓ, வெரி நைஸ், இன்ட்ரெஸ்டிங். பல கிட்ட டேலண்ட்ஸ் இருக்கு உங்ககிட்ட, சொல்லவே இல்லை. சிறப்பு ஸ்ரீ. ஆமா,
2: எல்லாமே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அங்க வீட்டுல இருக்கு, அப்பா நல்லா வாசிப்பாரு.
0: ஓகே, சூப்பர். நானும் பயங்கரமான ஒரு இசை கலைஞர் தான், நானும் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம்
2: வாசிப்பேன்.
0: ஆமா, நான் சூப்பரா வாசி. ஜால்ரா. அருமையா வாசிப்பேன். ஜிங்சக்.
2: பேசும்போது இன்னும் உங்களோட அந்த இது இந்த மைண்ட்ல இருக்குது.
0: என்னது?
2: உங்களோட அந்த
0: நீங்களே வச்சுக்கோங்க. சரியா, நன்றி ஸ்ரீ, நன்றி கால் பண்ணதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துருவோம், ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், மீண்டும்
0: சாரா சொல்லுங்க. சாரா,
3: அதாவது அந்த என்வாயரன்மெண்டல் அப்டேட் பண்ணத்தான் வந்தேன். சூழல் சுற்றாடல் வந்து இன்றைக்கு உலகத்திலே முதலாவது இடத்துல டொரண்டோ இருக்கு, மாசுபட்ட மாசு அந்த பொல்யூஷன்ல.
0: ஆமா ஆமா,
3: முதலாவது இடம்னா இந்தியா கொங்கோவை விட முதல் இடத்துக்கு வந்துட்டாங்க.
0: என்ன, நம்ம பெருமையா பேசிட்டு இருந்தோம், இங்கதான் சுத்தமான காற்று அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு
3: உண்மையில ஒவ்வொரு நாளும் நீங்க சொன்ன மாதிரி காலையில எழுப்பி நைட்லயும் தான் நான் நன்றி சொல்றது இந்த நாட்டுல. இந்த காத்து, இந்த தண்ணி, அது எல்லாத்துக்கும் சொல்லுவேன். இன்னைக்கு உண்மையில சீரியஸா எடுக்கணும். எல்லாரும் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க. சீனியர் சீனியர்ஸ் என்ன லைஃப் த்ரெட்னிங் என்வரன்மெண்டல் அந்த வீசிங் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிருக்கு. அதான் சொல்லிக்கொள்ளத்தான் வந்தேன். நன்றி,
0: ரொம்ப நன்றி சாரா. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. அடுத்தவங்களுக்காக வந்து கவலைப்படுற அந்த இதயம் இருக்கே, அதுதான் கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நீட்டாக பண்ணாங்க. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம் நீங்க? சரி, அவர் பேசல, வாய்ப்பு அடுத்தவருக்கு. வணக்கம்.
2: போறீங்களா?
0: எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல.
2: எனக்கு
0: டபுள் ஷிஃப்ட் வேற. நேத்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து என்கிட்ட வந்து இதை வெறுப்பு ஏத்துறீங்க.
2: முதல் நேர் சொன்ன மாதிரி நானும் அதை சொல்ல இருந்தேன். இந்த
0: இருக்கிறது இந்த டிகேட்லயே, கடந்த 10 வருடங்கள்ல இதுதான் மோஸ்ட் வர்ஸ்ட் ஏர் குவாலிட்டி இருக்கிற ஒரு நாள். அதனாலதான் அவங்க வந்து எல்லாரையும் வெளியில போக சொல்றாங்க.
2: சுத்தி வர எல்லாம் காடெல்லாம் எரியுதான்னு எல்லாம் புகெல்லாம் ரெண்டே காலில் மாமிட்டு கேட்டேன். அவங்க கொஞ்சம் சீனியர் சிட்டிசன், அவங்க சொன்னாங்க இல்லை மழை வர்ற மாதிரி தான், மழை எல்லாம் வரல, புகை அப்படியே மூடி இருக்கீங்களே.
0: ஆமா, ட்ரூ, சூப்பர். ஸோ உங்களுக்கு பாடல் என்ன கேட்க விருப்பம் இன்னைக்கு?
2: பாடல் வந்து எனக்கு வந்து என்ன
0: என்ன பாட்டுது,
2: கொஞ்சம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் வந்து போகும். படம் ஒன்று வந்துச்சு, புதுசாக வந்துச்சு, அதில் அதில் ஒரு பாட்டை போடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க போடுற புது பாட்டில் என்ன சேர்த்துக்கோங்க.
0: ஓ, கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதலே போட்டுருவோம்.
2: அதில் ஒரு பாட்டை போடுங்க. மற்ற இன்னைக்கு பழைய தலைவர் காமராஜர் நினைவு நாளா
0: இன்னைக்கு? ஆமாம்மா, இன்னைக்கு காமராஜரோட நினைவு நாள். ஆமா,
2: அவரை நினைவு கொண்டு வந்து ராய் ராஜ் இன்னொரு ஃப்ரெண்ட் ஆள் இருக்காரு, மற்ற
0: என்னோட முக்கியமான தேதிகளையும் ஞாபகம் வச்சுக்கிறதுல அருமை. நீங்க உண்மையிலே கிரேட். அதுல
2: அதோட சேர்த்து நான் செய்த வேலையும் அப்படித்தான். இந்த ஆட்களை வந்து மோட்டிவேட் பண்றது, நல்லது கழிச்சு அவங்கள ஊக்கப்படுத்துறது, நான் வந்து அந்த பழைய தலைவர்கள ஸ்பீச் எல்லாம்
0: கேட்பேன்.
2: காரில் போக எனக்கு ஒரு 40 minutes இருக்கும் வேலைக்கு போறதுக்கு. பக்கத்துல இருந்து ஸ்டாப் ரோக்கு சீரியல் முந்தி ரேடியோ எல்லாம் அவ்வளவு இருக்க ஸ்பீச்சை
4: சீடியை போட்டு கேட்டுட்டு அதுல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த இமெயில் அனுப்புவேன் எல்லாருக்கும் மெசேஜ் ஒன்று அனுப்புவேன். அது கிளம்பையில ஒரு 15 மினிட்ஸ் மீட்டிங் ஸ்டாஃப்க்கு இருக்கும், அதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அதுல அவங்களை சொல்லுவேன். அவங்கள ஏன்னா கஸ்டமர்ஸ் இருந்து பேச்சு வாங்கிட்டு அப்படின்றத அந்த வேலை தானே செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக அதை
0: செய்யும்.
4: அது அந்த ஒரு ஸ்கில் வந்து இப்ப இப்ப எல்லாம் ரிட்டையர் பண்ண அப்புறம் அதெல்லாம் இல்ல. ஆனா இமெயில் மட்டும் அனுப்பிட்டு இருப்பேன், ஒவ்வொரு மெசேஜ் ஆக்களுக்கு அனுப்பிட்டு இருப்பேன் அதை தெரிஞ்சவங்களுக்கு.
0: ஓகே ஓகே, வெரி நைஸ்.
4: நைட்ல குட் மார்னிங் போட்டு நைட்ல பண்ணிட்டு முந்தி அனுப்பிடுவேன்.
0: ஓ, நீங்க அந்த ரெகுலரா குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் அனுப்புறதுல நீங்க ஒரு கில்லாடி.
4: ஆமா
0: தெரியும், இதுல பல பேர் இருக்காங்க. எங்க நைனாவும் அடிக்கடி இதை பண்ணுவாரு.
4: கொஞ்சம் படுக்க முந்தி நைட்லயே அனுப்பிட்டு
0: படுத்துறேன். எப்படி காலைல எஞ்சி பாப்பாங்க? இது நல்லா இருக்கு இந்த டெக்னிக், இன்ட்ரெஸ்டிங், சூப்பர். நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக.
4: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதல்ல இருந்து உங்களுக்காக பாடல் கண்டிப்பாக ஒலிக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி
4: நன்றி.
0: இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், விளம்பரங்களை தொடர்ந்து சந்திப்போம்.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன்
6: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் தேவதாஸ், கேட்கிறேன்.
2: வணக்கம் தேவதாஸ், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சுகமா இருக்கின்றோம்.
2: வணக்கம் போல. உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்ல நீங்க டைம் எடுத்து கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல
3: இந்தியாலிருந்து கழிச்சவா அந்த சமையல் பத்தி.
2: ஆமா,
3: நாங்கள் ஊர்ல அது பெரிய சமையல் சமைக்கல. தண்ணியையும் தண்ணி கொஞ்சோண்டு வேலைக்கல அரிசிய போட்டுட்டு அளவா தண்ணி இருக்கும்னு பாக்குறதுக்கு நடுவில் அகப்பியா வைக்கிறது, நிமித்தி வைக்கிறது, நிமித்தி வைக்கிறது. காம்பு மேல நிக்கக்கூடியதா, அகப்ப கீழே நிக்கக்கூடியதா,
2: அது
3: சென்றுதா நிக்குமெண்டா, பேலன்ஸா நிக்குமெண்டா தண்ணி சரின்றது சரி. அது சரிஞ்சு விழுந்தது என்றால் தண்ணி கூடாண்டு சொல்லுதா. நாங்கள் அங்க நெடுங்காலம் இந்த பொதுவா சமைக்கல, கோயில்ல சங்கங்கள்ல சமைக்கல, இதுதான் எங்களுடைய ஐடியா. முழுக்க
2: பெரிய பாத்திரத்துல பண்ணும் போது அந்த கரண்டியவே நீங்க நிறுத்துவீங்க,
3: கரண்டிய கீழே விட்டு, கரண்டி அந்த அழுற பக்கத்தை கீழே விட்டு மேல காம்ப விட்டு நிக்க விடவும் நடுவில். அது அப்படியே சரிஞ்சு விழுந்தால் தண்ணி கூட.
2: ஓகே,
3: தண்ணி சரியா இருக்கும், தண்ணி கூட எடுக்க தேவையில்லை. சரியும் அப்படி விழுந்தது தண்ணிய கொஞ்சம் வெளியில எடுக்க போடும், தண்ணி சோறு கூடா போடும், கூடா போடும். அது எனக்கு நல்ல ஒரு ஞாபகம் இருக்கு. நாங்கள் நெடுங்காலம் அதே ஒரு தான் பாவிக்கிறது.
2: இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது இதே மாதிரி அடுத்த இன்னொரு தலைப்பு கொண்டு வரும். இந்த பால் வந்து பொங்குற நேரம் வரைக்கும் நம்ம கூடியே இருந்து பார்த்துட்டு இருப்போம், டப்புன்னு ஒரு நிமிஷம் திரும்பிட்டு திரும்பவும் பால் பொங்கிடும். இது சரி பண்றதுக்கு ஏதாவது வைத்தியம் தான் சொல்லுங்க, சொல்லுங்க டாக்டர்.
3: பொங்குற அந்த மேல வர நுரை இருக்குதானே, அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ண வேணும்.
2: ஓகே,
3: ரிமூவ் பண்ணினால் பொங்கி ஊத்துறதுக்கு சான்ஸ் குறைவு.
2: அப்படியா?
3: பருப்பு சமைக்கலாம், அப்படி ஒரு இது ஒரு நுரை வரும். அந்த நுரையை கொஞ்சம் நாங்கள் ரிமூவ் பண்ணி விட்டோம் என்றால் இந்த நேரத்திலும் அது பொங்கி ஊத்துற அளவுக்கு இல்லை. அது மாதிரிதான் பாலும், பாலும் அப்படிதான். கொஞ்சம் அதை ரிமூவ் பண்ணினோம் என்றால் அந்த நுரைய அதாவது பால் பொங்கி ஊத்தாது. என்னுடைய அனுபவத்தில் நானும் கொஞ்சம் சமையல் கொஞ்சம் பழகி கொண்டு வரேன். முந்தைய எனக்கு சமைக்கவே தெரியாது, சமையல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு விருப்பமா கிடக்கு. என்னங்கட வாய்ஸ் இப்ப டென்மார்க் போட்ட ஒரு மாதத்துக்கு நான் தான் சமைக்கிறது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழகி கொண்டு வரேன், எல்லாத்திலும் பார்த்து பார்த்து கொஞ்சம் ஒவ்வொரு சமையலா வந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி கொண்டு வரேன். ஆனால் என்னோட ஒரு 3 மாதத்துல முழுக்க பழகிடுவேன் போல இருக்கு. அது ஒரு சந்தோஷமான வீணம். எப்படியும் சமைக்க தெரியும் எல்லாருக்கும்.
2: எங்கொரு
3: சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு தேவை வேற சமைக்கிறது கட்டாயம்.
2: பொது
3: விஷயங்கள்ல பங்கு பற்றபடியா இந்த விழாக்கள் நடத்துறது, நிர்வாகங்களை ஒருங்கமைப்பிக்கிறது, அமைப்பாளராக வேலை செய்யறது, தலைமை வகிக்கிறது, இதுகள் எல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடு கூட இருக்கிறபடியா சிறப்பா செய்வேன். கடைசி வரை சிறப்பா செய்வேன். அப்ப இப்ப கொஞ்ச நாள் இந்த கனடாக்கு வந்து கொஞ்ச நாள் அந்த இது இல்லையே எனக்கு, அது அந்த சந்தர்ப்பங்களும் இல்ல. எனக்கு குடும்பத்தில் சில அலுவல்கள் என்ன, உங்கள் வாய்ப்பு ஒத்துழைக்கணும் எல்லாத்துக்குமே, அதால் இல்லாததுல கொஞ்சம் குறைஞ்சிட்டது. இப்ப திரும்பவும் அந்த சீனியர் அசோசியேஷன்ல இப்ப மெம்பரா இப்ப சேர்ந்து இருக்கிறேன். இப்ப நாங்க அதான் இப்ப ஜமே இந்த மெக்சிகோக்கு கூட்டி கொண்டு போயினா செப்டம்பர் 10ஆம் தேதி அப்பதான் புக் பண்ணிருக்கிறேன் நானும் வாரன்ட்டு. அதுக்கு பிறகு நான் முழுமையா இந்த சங்கத்துல ஈடுபட்டு கொஞ்சம் இயங்குவோம் யோசிக்கிறேன், சோசியல் வேலை செய்து கொண்டிருப்போம்.
2: வெரி நைஸ். ஓகே,
3: மற்றது என்னும் உண்டு. இப்ப நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிற நாங்கள் கார் ஓடி தூர இடங்களுக்கு கார் ஓடிக்கொண்டு போறது 1000-2000 கிலோமீட்டர் ஓடி நின்று நின்று புள்ளியலோட ஒரு 2 நாள் மினக்கிட்டு போற மாதிரி எனக்கு அது சந்தோஷமான விஷயம். அது இங்க வந்து கொஞ்சம் குறைவாயிட்டது. தூர இடங்களுக்கு கார்ல போற பழக்கம் இல்லை, எல்லாத்துக்கும் பிளைட்லும் அங்க எங்கேயும் போறதால இப்ப எனக்கு விருப்பம் கூட தூரம் டிரைவ் பண்ண வேணும், ஆறுதலா நின்று நின்று என்ஜாய் பண்ணி கொண்டு போக வேணும், அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு வேணும். அதுதான் யோசிக்கிறேன் என்ன செய்யலாம் அங்க போகலாமன்னு.
2: சரி சரி, ஓகே. அப்ப நீங்க ஒரு ட்ரிப் பிளான் போடும்போது ரவிசங்கர் சார் கிட்டேயும் கேட்டுக்கலாம், அவரு தான் பயங்கரமா டிராவல் பண்ற ஆளு. நீங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய இப்ப அருமை எந்த ஊருக்கு போனாலும் அதுக்கு வந்து சான்சிபிட்டி கிட்டே இந்த ஊருக்கு போற இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அவங்க செம்ம செம்மையா டிராவல் பிளானே பண்ணி கொடுத்துருது. அதுவே அதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
3: நாங்கள் முதல் போவாக்கில் இந்த மாதிரி செய்யறோம். அப்ப இந்த ஜிபிஎஸ் உதவி ஒன்று மில்லி எங்களுக்கு அந்த நேரம். அப்ப நாங்க என்ன செய்யறோம், கம்ப்யூட்டர்ல மேப்பை பிரிண்ட் பண்ணுவோம். இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த நாடுகள்ல போய் பார்க்கணும்டா முதல்ல நாங்க பிரிண்ட் பண்ணுவோம், எங்க எங்க போக போறோம் இந்த மாதிரி போறோம்.
2: அப்ப
3: காருக்கு எனக்கு பக்கத்துல இருக்கிற வந்து இந்த மேப்பை கொடுத்துட்டு நான் ஓடிக்கொண்டிருப்பேன், அவர் சொல்லி வரிப்படி போங்க அப்படி போங்க அந்த மாதிரி அவர் பார்த்து பண்ணி
2: சொல்லுவேன்.
3: அந்த ஒரு நல்ல அனுபவம் இருந்தது. இப்ப தான் ஜிபிஎஸ் இருக்குது, நம்ம போட்டு விட்டால்
2: நன்றி சார் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
3: மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி
2: நன்றி. வணக்கம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நன்றாக அமைச்சாமல் இருக்கேன்.
2: எஸ் சொல்லுங்க, உங்களோட பல ஸ்கில்ஸ் இருக்கு உங்களுக்கு, முக்கியமாக குட்டி ஸ்டோரி சொல்றதுல நீங்க மிகப்பெரிய கில்லாடி, அது எல்லாருக்கும்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது. எந்த சம்பவம் கொடுத்தாலும் அதில் டக்குன்னு குயிக்காக ஒரு கதையை ரெடி பண்ணுறது. அது தவிர
4: ஓகே, நம்மளுக்கு வந்து நீங்க இப்போ அதுக்கு முன்னாடி பாடல் வந்து சங்கத்தமிழன் படத்துலேருந்து ஓ மை காட் ஓ மை காட்ங்கிற பாடல்.
2: ஓகே,
4: அந்த பாடல் போடுங்க. அது பாடல் வந்து ஒருத்தவங்க பொன்சாட்டிஆர் கேள்விப்பட்டிருந்தா ஓ மை காட் இப்படின்னு சொல்லிட்டு போட்டு புருஷன் அங்கே தம்சம் பண்ணிடுவா. ஓகேங்களா, அது அப்படியே இருக்கட்டும். இப்ப வந்து எனக்கு வந்து இப்ப பேசிக்கா அந்த குடும்ப பரம்பரையா செய்ய குடும்பத்துல ஒரு தொழில் செய்வாங்க. இப்பதான் எல்லாரும் படிக்க
2: தலைவன் திரைப்படமா சொல்றீங்க?
4: சங்கத்தமிழன்.
2: சங்கத்தமிழனா? ஓகே,
4: ஆமா ஆமா, அந்த படத்துல அந்த பாடல் நீங்க ஏற்கனவே
2: தலைவன்
4: தமிழன் விஜய் சேதுபதி அந்த சூரி பூரி எல்லாம்
2: நடிச்சு.
4: ஸோ அந்த பாடல் ஸோ நார்மலாக இப்போ எல்லாருக்குமே இங்கே வந்து எத்தனை பேர் எல்லாம் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு குடும்பத்தில் அந்த அவங்க அப்பா அம்மா இல்லை தாத்தா ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகள் தொழில் வந்து இப்போ எங்கள் இதில் வந்து விவசாயம் அந்த நெசவு கைத்தறி. ஸோ அது வந்து எனக்கு அத்துப்படி ரெண்டுமே.
2: ஆ, எனக்கு அது பிளட்லேயே இருக்கிறதுனால.
4: ஆமாம், ஊருக்கு போனோம்னா எப்போ ஹாலிடே போனாலும் அங்கே கிராமத்துக்கு போய் நான் போய் ஒரு 5 நிமிஷம் தறி நெஞ்சிட்டோ இல்லை ஊருக்கு வயல் செஞ்சா நாற்று நடுறதா ஏதோ ஒன்று இருக்கு, அந்த நேரத்தில் என்ன நடக்கிறத பண்ணிட்டு வந்துடுவேன்.
2: விட்டு
4: போயிடக்கூடாது, அது விட்டு போயிடுறாங்க. ரொம்ப நம்ம சந்ததியர்களுக்கு இப்படிலாம் இருந்ததுன்னு
2: தெரியணும். கரெக்ட்
4: தான், அதுக்குதான் மெயின். நம்ம என்ன செய்யறோமோ நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அவங்க கொண்டு செல்லணும். அவங்க செய்யறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல அவங்களை கிளிக் ஆகும். ஸோ அது வந்து அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து கனடாவில் இது வரைக்கும் வந்து 2 ட்ரிப் தான் முடி வெட்டியிருக்கேன்.
2: 2 தடவை தான் முடி வெட்டியிருக்கீங்களா?
4: ஆமா, மீதெல்லாம் நானே வெட்டிப்பேன்.
2: எப்படி? ஐயோ, நிஜமாவா? பின்னாடி சைடு ஓகே, நானே ட்ரை பண்ணிருக்கேன், சைடு ஃப்ரண்ட் எல்லாம் ஓகே. பின்னாடி எப்படி நீங்களே வெட்டிப்பீங்க?
4: பின்னாடி முன்னாடி கண்ணாடி வச்சு பின்னாடி கண்ணாடிய ஒரு கண்ணாடி கையில பிடிச்சிட்டு ட்ரிம் பண்ணிடுவோம். பெருசா நம்ம மன்மத ராசா இல்ல,
2: இருந்தாலும் பின்னாடி வெட்டுறது ரொம்ப பயங்கர சிரமமாச்சு. அது
4: கொஞ்சம் வெட்டிடுவோம், எப்போ 4-5 மாசம் ஒரு ட்ரிப்பு மனைவியை கொஞ்சம் சும்மா தெரிஞ்சாங்க கொஞ்சம் வெட்டி விடுவோம்.
2: ஓகே,
4: அந்த எக்ஸ்ட்ரா அடங்காது இல்ல நம்மளுக்கு சில இதெல்லாம்.
2: கரெக்ட், அதை மட்டும் அவங்க கிட்ட
4: கொஞ்சம் வெட்டி மத்தபடி நானே இது பண்ணிடுவோம். அப்புறம் இன்னொன்னு வந்து
2: சூப்பர், அப்ப 2 மாசத்துக்கு ஒரு தடவை $40 சேவ் பண்றீங்க.
4: ஆமாமா, இது வரைக்கும் 10-15 வருஷம் கால் பண்ணி எவ்வளவு நீங்களே அந்த பார்பர் ஷாப்புக்கு கேள்விப்பட்டேன் தொலைச்சு போடுவோம்.
2: அட பாவிகளா, நாங்களாம் பொழப்பு நடத்த வேணாமா அப்படின்னு. கரெக்டான சார்.
4: அப்புறம் இன்னொன்னு வந்து எனக்கு வந்து ஒரு இதுனா, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கோம் அலாரம் வைக்க மாட்டாங்க. இன்னை வரைக்கும் அலாரம் கிடையாது. எத்தனை மணிக்கு படுத்தாலும் அது வந்து டசன்ட் மேட்டர். 11 மணிக்கு படுத்தாலும் சரி, 12 மணிக்கு படுத்தாலும் சரி, 3 மணிக்கு எத்தனை 3 மணிக்கு எழுந்திருவேன், அடுத்த 5 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருவேன்.
2: எப்படி அது எப்படி நடக்குது? பாடி அலாரம் வந்து அவ்வளோ ஷார்ப்பா வேலை செய்யுதா?
4: ஆல்மோஸ்ட் மேபி 5-10 மினிட்ஸ் டீவியேஷன் இருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த கரெக்டாக எழுந்திருவேன். எங்க போகணும்னா அந்த டயத்து அலாரம் எல்லாம் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு எதுவும் தெரியாது. இது வரைக்கும் நானே எழுந்திருவேன். சின்ன பிள்ளையில வந்து நாங்க பால் டிப்போன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எல்லாரும் மாட்டை கொண்டாந்து மொத்தமா, அதுல ஏன் அது தண்ணி கலந்துருவாங்க.
2: ஓகே,
4: மாடு வந்து 1 லிட்டர் தான் கறக்கும், ஊத்தர 2 லிட்டர் கொடுப்பான் அந்த டிப்போக்கு.
2: ஆமா கரெக்ட்.
4: சொம்புல தண்ணி கொண்டு வந்துருவாங்க. சோ அதுக்கு என்ன வந்து, நான் தான் கொஞ்சம் நல்லா படிக்கிறவன், நம்மள அந்த கணக்குள்ள எழுதி போட்டு உட்கார வச்சுட்டு போயிடுவாரு. எல்லாரும் மாடு கொண்டு போகும்போது அந்த சொம்பு என்கிட்ட கம்த்து காமிக்கணும் முன்னாடி. தலைகளை காமிக்கணும், தண்ணி இருந்தா கீழே ஊத்தும் இல்லையா, டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஏன்னா தண்ணி இப்படி அந்த மந்திரவாதி பண்ற மாதிரி கம்த்து டக்கு நிமித்திடுவாங்க. ஏன்னா தண்ணி உழுது உள்ள கடக்கலுக்கு சத்தகாது உழாது. ஏ நில்லையா, 5 நிமிஷம் நின்னு நேரா பொடி அப்படின்னு சொல்லுவேன்
2: நானு. ஓ, நீங்க தான் இன்ஸ்பெக்டிங் ஆபீசர், உங்களை ஏமாத்தவே முடியாது.
4: சோ அந்த நேரத்துல ஏற்பட்ட பழக்கம் தான் இன்ன வரைக்கும் தொடருது. அது சோ இது ஒண்ணுதான், இப்போதைக்கு நிறைய இருக்கு, பட் இருந்தாலும் இது ரெண்டே போதும். ஆனா இந்த மாதிரி பழக்கம் தான். ஒருத்தன் வந்து சேமிப்புகளை கில்லாடி, பயங்கரமா கில்லாடி. என்ன சேமிப்பு பேங்க்ல இல்லாட்டி போனா என் கையில எப்போதுமே 2000-3000 மாசம் மாதம் கையில காசு இருந்துட்டே இருக்கும். நல்லது இப்படி அவன் சேமிக்கிறான். ஒரு நாள் நான் வீட்டுக்கு டீ சாப்பிடும் போது வந்தான், வந்து நீ எப்படி இந்த மாதிரி என்னால முடிவே இல்லடா, நான் என்னடா பண்றது அப்படின்னா, இது நான் டெக்னிக் இருக்கு அதுலதான் பயங்கர சேமிப்பு. நான் எனக்கு எந்த பிரச்சனை காசே பிரச்சனை வராதுன்னா, சரின்னு வா அந்த அடுத்த ரூமுக்கு போலாம் அப்படின்னு பேசலாம்னு போனேன். 2வது ரூமுக்கு ஏன்ட்டு அங்க போறேன், இங்கேயே சாலை உட்காந்து பொண்டாட்டி கால விழுந்துடக்கூடாது, நம்ம அவளும் கண்டுபிடிச்சு அவளுக்கு சந்தேகம். அந்த ஆண்டு ரூம்ல ஒட்டு கேட்கறா, அப்புறம் ஒட்டு கேட்டுட்டு முடிச்சுட்டு 5 நிமிஷம் எல்லாம் இப்படி ஆட சமாச்சாரம், எனக்கு இந்த தைரியம் எல்லாம் வராதுன்னு அந்த கேட்டவன் சொல்லிட்டான். வந்து வெளியில வந்து ஓ மை காட், இப்படியா சேர்த்து பொண்டாட்டி போட்டு துவம்சம் பண்ணிடுவான். என்னடான்னு பார்த்தா, பொண்டாட்டி வந்து ஜாக்கெட்டு கடியில துணி கடியில அரிசி பானையில 5-6 போட்டு ஒழிச்சுனுக்காசு இவன்
2: திருடிடுறான்.
4: இவன் எடுத்து வச்சு சேமிச்சு வச்சிடறான். அதை கண்டு கேட்டாவ, அப்புறம் தான் எல்லாம் திறந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. அதை பார்த்து இப்படி அதை சேமிச்சதும் போட்டு ஆடி ஆடி நொறுக்கிறோம் முன்னாடியே.
2: இன்ட்ரெஸ்டிங். நீங்க பல வாழ்க்கை வரலாறு வந்து வெளிப்படையா சொல்றீங்க, பரவாயில்ல. சரி, சிறப்பு வழக்கம் போல எங்களை குட்டி ஸ்டோரி சொல்லி மகிழ்விச்சதுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி நன்றி, வணக்கம்.
2: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, ரவி பாலா மீண்டும்
2: சொல்லுங்க சுவாமி.
5: சில விஷயங்களுக்கு தான் சிச்சுவேஷன் பண்ணு ராஜ். அன்னைக்கு அந்த பேக்கதை இப்ப சொல்லிருக்கீங்கன்னு நல்லா கண்டா, காத்துல ஒரு மனம் வருது ராஜ்.
2: புகையா கிளம்பு,
5: மனம் கூட வருது ராஜ்.
2: மனம் வருதா? ஓகே, வருது நல்லது.
5: அதுவும் ஒரு
2: பயங்கர டேலண்ட். வாய்ப்பே இல்லை எனக்கு, அலாரம் வச்சாலுமே வந்து அந்த டைமுக்கு முழிப்பு வராது எனக்கு.
5: இருக்குது அதான் அதத்தான் சொல்ல வேண்டும். நான் நகைச்சுவா அந்த சிச்சுவேஷன் சொல்ல முடியாது நடிச்சேன். வெளியில பார்க்க ஒரு டாக்கா இருக்குது, ஸ்மெல் வருது யாரோட கொஞ்சம் அந்த வெளியில நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகள்லாம் வெளியில
2: வச்சுக்கா. எல்லாரும் வந்து கதையை மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்குது. சிரிப்பு ஏற்படுத்தினாலும்
5: எடுத்துக்கொண்ட
2: அந்த பேய் கதையை கொண்டு வந்துட வேண்டியதுதான் இந்த வாரம். இந்த வாரம் வேற வேற ஒரு கதை இருக்கு, ரெட்டியா இருக்கு. சரியா, நன்றி நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
6: வணக்கம் ராஜன, காந்தி.
2: வணக்கம் காந்தி, எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கிறேன், நீங்க?
2: சிறப்பா இருக்கேன் காந்தி. சொல்லுங்க, உங்களுடைய அந்த ஸ்கில் செட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோமா?
6: ரமேஷ் சொன்ன மாதிரி தான் வந்து நானும் வந்து டெசாவில் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வமா இருந்தேன் வந்து. அது வந்து இந்தியாவில இருக்கும்போது, இந்தியாவில 99 போடு நான் வந்து, அப்ப நெசவு தான் எனக்கு சோறு போட்டுச்சுதாங்க
2: இந்தியாவில்.
6: நான் வந்து கைத்தறி மாடி பெண் வந்து பவர்ல வந்து மற்றது பவர் வேலை பார்த்தேனா அப்படி. அதே மாதிரி வந்து சமையல்ல கொஞ்சம் கட்டிக்காரன்.
2: சமையலும் உங்களுக்கு சிறப்பான டேலண்ட் இருக்கு. ஓகே,
6: ஏன்னா வந்து இப்ப கனடாக்கு வந்து 20 சமையல் தானே.
2: ஆமா, அது சரி. அது அதுல வந்து கெட்டிக்காரர் நீங்க.
6: மட்டன் நல்லா சமைப்பேன்.
2: மட்டன்?
6: மட்டன் நல்லா சமைப்பேன். இல்லாமே எனக்கு வந்து பிடிச்சது வந்து பீஸா வந்து.
2: எது பீஃபா?
6: மீன் வந்து.
2: யா, மீன் மீன். ஓகே,
6: யா, மீன் நல்லா சமைப்பேன்.
2: எந்த இந்த வகையான மீன் கொடுத்தாலும் சிறப்பா அதை சமைச்சிருவீங்க.
6: மீன் அதுல வந்து அடிக்க முடியாது.
2: இன்ட்ரஸ்டிங்.
6: ஒரு நாளைக்கு ரோண்டாக்கு வந்தா எல்லாம் சமைச்சு தரேன் ஒரு நாளைக்கு.
2: கண்டிப்பா, நிச்சயமா. நீங்க கண்டிப்பா அதை சமைச்சு தரணும் எங்களுக்காக. நீங்க சொன்ன உடனே எங்களுக்கு வந்து எனக்கு வந்து பயங்கர கிரேவிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால எதிர்பார்க்கறேன். சரியா, பாடல் என்ன பாடல் கேக்குறீங்க?
6: மற்ற உங்களுக்கு வந்து இப்படி அந்த புகார் இல்ல, வந்து நாங்க வந்து அடிக்கடி காணுறது வந்து அவர் வந்தாலும் எங்களுக்கு வந்து புகார் எல்லாம் இருப்போம் வந்து. ஆனா இந்த முறை இந்த பிறையில் எங்களுக்கு வன்கோரில் அல்லாடி இங்கதானே தீப்பற்ற கூட வந்து.
2: ஆமா ஆமா, இந்த அந்த மாதிரி இன்னும் வரல. நல்லதுதான், வராதது நல்லது. ஒரு ரிப்போர்ட்
6: எடுத்துக்கிறேன்.
2: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
6: அவருக்கு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்றோம்.
2: ஓகே, சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
7: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
8: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
7: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
9: காலை வணக்கம் புருஷோத்தங்க, எப்படி இருக்குங்க?
2: காலை வணக்கம் புருஷோத்தமன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நான் மாஜி ஆகிறேன், நன்றி. வழியா நீங்க சத்தமா இருக்க?
2: சத்தமா இல்லையே, அந்த அளவுக்கு இல்ல ஒண்ணும்.
9: சரி, ஓகே. என்றால் இந்த ஆடி பிறப்பு வருதல்லோ?
2: ஆமா,
9: சொல்லுவாங்க புட்ட வைக்க தெரிஞ்ச பொண்ணு இருந்தா சொல்ல சொல்லி, அதே போல எனக்கு கூழ் காய்ச்ச தெரிஞ்ச பொண்ணு இருந்தா சொல்லுங்க சொல்லுங்க. கூழ் வந்தா காரணம் சரியான விருப்பம் அந்த ஏழு நாளுக்கு, அதே மாதிரி இனிப்பு கூழ் இருக்குல்ல?
2: ஆமா,
9: அதுதான் ஏழு நாள் கூழும் மோதம் தந்தாலே நாம் வாழ்ந்துருவேன்.
2: ஒடியல் கூழ் அப்படின்றாங்களே, அது என்ன ஐட்டம் அது?
9: ஒடிய கூழ்ன்றது வந்து உரைப்பு கூழ் வந்து நான்
2: அப்பா வந்த செய்தி வந்தது
9: அது பிறகு எனக்கு அதை தொட்டு அப்பா நினைவு வரும். நான் இனிப்பு கூழ் எனக்கு சரியா, அம்மாவோட பிரிஞ்சாப்பிலும் குடிக்கிறேன் அந்த கூழ். இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எண்ணத்துல
2: மாமிசங்கள்
9: கூட தந்தாட்டி கூட அது கூட எல்லாம் செய்ய தெரியும், எல்லாம் செய்ய தெரியும். அது வந்து இப்ப அம்மாவுக்கு செய்து கொடுக்க முடியலையே, அந்த இதயத்துல இருக்கிறதுக்காகத்தான் பழகினான். எல்லாம் இப்படி பாக்கணும் கனவுடன்
2: பழகினான்.
9: எல்லாம் பிழைச்சாலும் அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பழகும். மற்றது இப்ப வேற இதுவள் கூட எனக்கு தெரியாத இடங்கள்ல போய் ஏதாவது செய்வேன். இப்ப உதாரணத்துக்கு கவிதை உதாரணத்துக்கு என்னென்ன, இப்ப என்ன இப்ப வேற ஒரு புதுசா கூட ஒரு மொழி தெரியாத கூட நம்ம கை வைப்பேன். அங்க போயக்க நான் தான் நீ இல்லையாண்டாடி முட்டாளா இருப்பேன். வெளியால வேலைக்குள்ள ஓரளவு வளர்ந்தபடிதான் பெறுவேன். அது ஒரு அதுவும் ஒரு இது, எந்த தெரியாத வேலையும் போய் பயப்படாம தங்குவேன், கூச்சப்படாம. அது சில பேர் என்ன, சில பேர் எனக்கு
2: துணிஞ்சு எதுவா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு துணிஞ்சு இறங்கிருவீங்க.
9: ஆமா, நான் வந்து வானில கவிதை சொல்லக்குள்ள நீ இல்லையாண்டு கழிவு கவிதைடா இந்த கவிதை தான் அவ்வளவுக்கு. அப்ப இந்த சொந்த பேர் வச்சுதான் சொல்லுவேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச அண்ணாக்கள் கூட சொல்லிவிடமே, நீ சொந்த பேரை சொல்லி உண்ட பேரை கெடுக்கிற. அப்ப இடியராகம் வந்து நிறைய விசேஷம் நடத்தின இடியராகம் அவங்க நேச்சுதான் சொன்னான். அப்ப சொல்லிக்க கூட எல்லாரும் சேர்ப்பினான். அவ வந்து அந்த ஒரு தரையும் தண்ட மாட்டா, ஊக்கம் கொடுக்குற ஆள் செய்தான், ஒரு தரையும் பழிச்சு அழைக்க மாட்டேன். அப்ப என்னபடியா நான் பயப்படாம சொல்லி கொண்டிருந்தான். இப்ப ஓரளவுக்கு நான் பூஜைப்படாம நான் சொன்னபடியாத ஓரளவுக்கு சொல்ல பழகிட்டேன். அப்ப அதே நான் நண்டு வரேன். ஒன்றுக்கு வந்து யாரும் என்ன பற்றி கதைச்சாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் இந்த இதுவள திருத்தி திருத்தி அப்படியே முன்னோரை கொண்டு போறதுல உறுதியா இருப்பேன். எங்கே மதுதான் உலகத்தில் உள்ள அதிசயம்
2: திரைப்படம் என்ன படம் பேர் சொன்னீங்க? தை பிறந்தாச்சு திரைப்படத்தில இருந்து என்ன பாடல்?
9: உலகத்தில் உள்ள அதிசயமட்டு.
2: ஆஹா, அப்படி ஒண்ணு பிடிக்க முடியல. தை பிறந்தாச்சியா?
9: தை பிறந்தாச்சு திரைப்படம்.
2: ஓகே,
9: ஆங்கில
2: என்ன பாட்டு?
9: உலகத்தில் உள்ள அதிசயமட்டு. நீங்கள் இந்த பாடல கடைசியா போட்டாலும் பிரச்சனை இல்ல, நேரம் இல்லாட்டி ஒரு வரி போட்டு விட்டாலும் பிரச்சனை இல்ல, போடாட்டியும் பிரச்சனை இல்ல.
2: உலகத்தில் உள்ள கடைசி மட்டா
9: இல்ல, உலகத்தில் உள்ள அதிசயமட்டு.
2: அதிசயமட்டு, ஓகே.
9: அதிசயம் 9 உங்களோட கதை போட்டு விடுங்க.
2: ஐயோ அம்மா முடியல, கடைசியில் போட்டாரு பாரு ஒரு போட்டு. ஓகே, அந்த பாடல் எடுத்தாச்சு உங்களுக்காக கொண்டு கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டு வந்துடும் சரியா?
9: நீங்கள் எனக்கு 12 மணிக்கு பிறகு போட்டீங்கடா தான் கேட்க முடியும்.
2: ஓகே போட்டுறோம், 12 மணிக்கு மேலேயே போட்டுறேன் உங்களுக்காக சரியா?
9: சரி ஓகே, நன்றி
2: நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். பவன் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ, வான்கோவர்ல இருந்து நமக்கு இருக்கிற நண்பர்கள் லிஸ்ட் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆமா ஆமா பவன் சொல்லுங்க. முதல்ல உங்களோட ஆக்சுவலி பாடல் நிறைய இருக்கு, ஏதாவது பாடல் மனசுல வச்சிருக்கீங்களா கேட்க? ஓகே, அப்போ உங்களுடைய பயங்கர திறமை, சிறப்பான திறமை என்னது? சாதாரணமான விஷயம் தான் நினைப்போம், ஆனால் இது அப்படிங்க இப்போ இது பயங்கரமாக இருக்கு. ஈவன் பல பேருக்கு ஃபஸ்ட் அட்டெம்ட்லேயே டக்குன்னு இந்த ஊசியில் நூல் கோக்குறது ரொம்ப நேரம் சில பேர் ட்ரை பண்ணுவாங்க, இவங்க டக்குன்னு கொடுத்த உடனே கோத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் ஓகே
10: தான்.
2: ஓ அப்படியா? ஓ பார்த்தீங்களா, எப்படி எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னு தெரில. பார்த்தீங்களா, நான் கரெக்டாக இந்த உதாரணத்தை ஏன் சொல்லணும்? நீங்கள் ஒரு டெய்லர் அப்படியா? புரியல
10: என்னது?
2: சூப்பர், இது இது இந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான் தேடிட்டு இருந்தேன். அப்படி கொடுத்தா நீங்க உடனே தைச்சு கொடுத்துருவீங்க? ஓகே, எனக்கு வந்து அது மறந்துருச்சு, இப்ப ஞாபகம் வருது. ஆமா, எஸ் ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட், அத்தனை பேருக்கும் நீங்க தான் போட்டு தரீங்க இல்லையா? அன்றாட வாழ்க்கை தொழில இருக்கிற திறமை இல்லாம வேற ஒரு யூனிக் ஸ்கில், அது உங்க வேலைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னாலும் பரவாயில்ல. அந்த வெங்காயம் வெட்டுறது தவிர வேற இல்லையா? எல்லாரும் வெங்காயம் வெட்டுறதுக்கே வரீங்களே. ஆமா, அது தவிர சரி சரி ஓகே, சிறப்பு, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்காக பவன். நேரம் தாண்டி ஓடிட்டு இருந்தாலும் நீங்க தாராளமா கேளுங்க, அப்கோர்ஸ் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப நன்றி ஆதரவுக்கு. மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
11: வணக்கம் காசிநாதன்.
2: காசிநாதன் எப்படி இருக்கீங்க?
11: பரவாயில்ல, நல்ல சுகமா இருக்கு. நீங்கள் நல்ல தலைப்பு கொண்டு எனக்கு நல்ல பிடிச்ச தலைப்பு, உங்களுக்கு உள்ள வேறுகள் திறமையும் இருக்குமே.
2: ஆமா நிச்சயமா,
11: நான் செய்கிற பத்தி தள்ளிடோ விவசாயம் தான். நான்
2: எங்களோட
11: பரம்பரை
2: நீங்களே படிச்சிட்டீங்க?
11: உலகம் இருக்க பசுவான கட்டி போட்டு ஆட்சியர் வயசுக்குள்ள அடிக்கலாம். ஆட்சியர் வச்சியம் படிச்சாக்க இந்தியாவில் இருக்கிறாங்க ஆட்சியர் இதுகள், அவங்களோட கேளுங்க. பசுவான உலகத்தை கட்டலாமோ, பசுவாலாம் கட்டி கட்டி அடிக்கலாம். மெய்யலகன், நான் மெய்யலகன், காசிநாதர் இல்ல.
2: நீங்க சொல்லிருக்கீங்க உங்களோட இயற்பெயர் மெய்யலகன் அப்படின்னு, அழகான பெயர்.
11: எனக்கு பாவம் இருந்து பிறந்த
2: குழந்தை,
11: மூன்று அண்ணனுக்கும் மூன்று அக்காவுக்கும் ஆறு தம்பிக்கும் ஒரு தங்கச்சிக்கும் இடையில பிறந்த ஏழாவது மகன் தான் மெய்யலகன்.
2: விக்ரம் சொல்ற மாதிரி இருக்கு, ஒரு சாமி ரெண்டு சாமி ஆறு சாமி அந்த மாதிரி இருக்கு.
11: முள்ளத்தி மண்ணோட பிறந்து முள்ளத்தில போர்க்களத்துல கடைசியில நின்றவன் சண்முகராஜா, அவன் தான் டாக்டர் சண்முகராஜா. கடைசிக்கு மட்டும் போராடினோம், போராடியா முதல் அடிச்சா இருக்கணும்.
2: அம்மையப்பன்
11: தான் உடம்பு எங்களோட பிள்ளையார், எங்களோட பரம்பரை.
2: நிச்சயமா நிச்சயமா கரெக்ட்.
11: ஃபார்ம் நம்பர் அம்மி நம்பர் தான் ஜெயிலுக்குள்ள கொண்டு போட்டோதான் இங்க போறான்.
2: ஓகேண்ணா, ஓகே. நீங்கள் டாப்பிக்கு தாண்டி போகிறதுனால நான் அப்படியே இங்கே நிறுத்திடுறேன். நேரமும் வந்து கடந்து போயிட்டு இருக்குது. அதனால கடைசி நேர இணைப்பில் வணக்கம்.
10: வணக்கம், நான் தேவதாஸ் கேட்கிறேன்.
2: சொல்லுங்க தேவதாஸ்.
10: என்ன ஒரு நபர்கிட்ட ஒரு நேரிட்ட நீங்கள் கேட்டீங்க ஒடியல் கூழ் உண்டு ஐந்து.
2: ஆமாம்,
10: அவருக்கு அதுக்கு சரியான மறுபடி சொல்லி நான் சில ஒரு சிறிய விளக்கம் மட்டும் சொல்கிறேன். ஒடியல் கூழ் உண்டு ஐந்து.
2: ஓகே,
10: இந்த பனங்கிழங்கு இருக்குதான், உங்களுக்கு பனங்கிழங்கு பனையிலிருந்து வர
2: கிழங்கு,
10: அந்த கிழங்கு அவிக்காமல் காய விட வேண்டும். ரெண்டா பிரிச்சு போட்டு காய விட வேண்டும். காய விட்டு காஞ்ச அப்புறம் அது நல்ல மாவா அரைச்சு அதை கொஞ்சம் காலம் செல்ல அது ஒரு இந்த முறை இந்த சமருக்கு நாங்கள் காய விட்டால் விண்டருக்கு நாங்கள் எடுத்து அதை தூளாக்கி அந்த தும்புள்ள தும்பையில்தான் மகட்டி போட்டு தூளாக்கி மாமாரி அரைச்சு அந்த தூளைத்தான் அதை போட்டு ஒடியல் கூழ்
2: செய்யறோம். கிழங்கு
10: தண்ணீரை கலந்து அந்த ஒடியல் தூளை கலந்து அதுக்குள்ள நாங்கள் போட வேண்டிய மீன் வகை காய்கறி வகை காய்ச்சி வகைகளை போட்டு அவிச்சு கூழா
2: காய்ச்சறது.
10: அது காய்ச்சி கொண்டு போக கூழா வரும், தடிப்பா வரும், தயிர் மாதிரி கூழா வரும்.
2: அதுதான்
10: ஒடியல் கூழ்னு சொல்றோம். அந்த அந்த பனங்கிழங்கு கட்டாயம் தேவை. அது இல்லாம ஒடியல் கூழ் இல்லை. ஒடியல் சொல்றது பனங் பனங் காய விட்டு புழுக்கொடியல் என்று சொல்லி சாப்பிடலாம். எல்லா கடையிலும் வேண்டலாம் நாங்க
2: சாப்பிடறோம். சாப்பாடுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ஒடியல் கூழ் இன்னைக்கு இது வந்து எங்கேயாவது தேடி பிடிச்சி இந்த வாரத்தில் சாப்பிட்றணும். ஏற்கனவே இதை ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்றது கண்டென்ட் என்னன்றது தெரியாமல் இருந்தது, இன்க்ரீடியன்ட் என்னன்னு தெரியாமல் இருந்தது. இதை சொன்னதுக்காக நன்றி. அவ்வளோதான், எல்லா நேயர்களும் கேட்ட பாடல்கள் வரிசைப்படுத்தியிருக்கு. செய்திகளைத் தொடர்ந்து இன்றும் கலக்கலில் நேயர்கள் கேட்ட பாடல்கள் உங்களுக்காக ஒலிக்கும்.

விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை காளான் செயற்கையாளர்களுக்காக புதிய காப்பீட்டு திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த தீர்மானித்துள்ளது. காளான் செய்கையை ஊக்குவிக்கவும் எதிர்பாராத பயிர்ச்சேதங்களினால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. 250 வளர்ப்பு பண்ணைகளை கொண்ட ஒரு காளான் வளர்ப்பு அறையை 3 மாத காலப்பகுதிக்கு சுமார் 2025 ரூபாய் பிரீமியத்தை செலுத்தி காப்பீடு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நோய் தாக்கங்கள் அல்லது பூச்சிகளின் தாக்கங்களினால் காளான் செய்கைக்கு சேதம் ஏற்பட்டால் ஒரு தொகுதிக்கு 22,500 ரூபாய் வரை நட்டஈடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல்களுக்கு அமைய காளான் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் மாத்திரமே இந்த காப்புறுதி திட்டத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாவர். காளான் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. காக்கைதீவு மீள் சுழற்சி மையத்தினால் தாங்கள் தினமும் இன்னல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்து அதற்கு தீர்வு கோரி இன்று காக்கைதீவு மக்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த குப்பை மேட்டினால் அன்றாடம் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாகவும் குழந்தைகள்

ஜெயலத் திசாநாயக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபான உரிமம் பெற்றுத் தருவதாக கூறி ஒருவரிடம் 27.5 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வரலாற்று பழமை வாய்ந்த சோழர் காலத்து ஆலயமான பூநகரி பன்னித்தலை சிவன் ஆலயம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த சிவத்தலங்களை தரிசிப்பதற்கான மரபுரிமை பயணம் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணம் கோட்டை முனீஸ்வரன் ஆலய முன்றலில் இருந்து நாளைய தினம் காலை 7:30 பயணம் ஆரம்பமாகி துணைவி பிரகேஸ்வரன் ஆலயம், கிருமலை நகுலேஸ்வரம், சாவகச்சேரி வாரிவரணேஸ்வரம் மற்றும் கிளிநொச்சி உருத்திரபுரம் சிவன் ஆலயம் ஆகியவற்றுக்கு சென்று இறுதியாக பூநகரி மன்னித்தலை சிவனாலயம் சென்றடையவுள்ளது. குறித்த பயணத்தில் இணைபவர்களுக்கு போக்குவரத்து வசதிகள் மற்றும் உணவு வசதிகள் வழங்கப்படவுள்ளன. இந்த புனித சிவதரிசன பயணத்தை தொல்லியல் திணைக்களம், வடமாகாண சுற்றுலா பணியகம் மற்றும் ராஜராஜேந்திர சுவாமிகள் ஆகியோர் இணைந்து ஒருங்கமைத்திருக்கின்றனர். இலங்கையில் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் துரித அபிவிருத்தி திட்டங்கள் காரணமாக கட்டுமானத்துறையில் தொழில் நிபுணர்களுக்கான தேவை அதிகரித்திருப்பதாக பிரதியமைச்சர் டி பி சரத் தெரிவித்திருக்கின்றார். நிலவும் கடும் தொழில் நிபுணர்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக எதிர்வரும் ஆண்டில் கட்டுமானத்துறையில் 10,000 மேற்பட்ட தொழில் நிபுணர்களை வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் இறுதியிலும் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்திலும் ஆரம்பிக்கப்படவுள்ள பிரம்மாண்டமான அபிவிருத்தி திட்டங்களுக்காக வெல்டிங் நிபுணர்கள் மற்றும் மின்னியலாளர்கள் போன்ற திறமையான பணியாளர்களை கண்டறிவது தற்பொழுது சவாலானதாக மாறியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற பிராந்திய நாடுகளை காட்டிலும் தெற்காசியாவில் மிக வேகமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாகவும் பிரதியமைச்சர் சரத் தெரிவித்தார். இந்தியாவில் டிஜிட்டல் தடயவியல் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் மின்னணு ஆதாரங்களை ஆய்வு செய்யும் 5 புதிய மையங்களுக்கு இந்திய மத்திய அரசு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. புதிய குற்றவியல் சட்ட திட்டங்களின் கீழ் விரைவான நீதி வழங்கும் நோக்கில் தடயவியல் வசதிகளை விரிவுபடுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்பொழுது 5 புதிய மின்னணு ஆதார ஆய்வு மையங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பு படையின் சிறப்பு கருவிகள் பிரிவு ட்ரோன் தொடர்பான மின்னணு ஆதாரங்களை ஆய்வு செய்யும் மற்றொரு ட்ரோன் தடவியல் பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மும்பை, கோவா, கொல்கத்தா ஆகிய இடங்களில் உள்ள தடவியல் ஆய்வகங்கள் கணினி மற்றும் மொபைல் சாதனங்களின் டிஜிட்டல் ஆதாரங்களை ஆய்வு செய்யும் என்றும் ஜெய்ப்பூரில் உள்ள மாநில தடவியல் ஆய்வகத்தின் சைபர் பிரிவு கணினி சார்ந்த மின்னணு ஆதாரங்களை பரிசோதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வகங்கள் தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 79A இன் கீழ் அதிகாரப்பூர்வ மின்னணு ஆதார ஆய்வு மையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அரச அலுவலகங்களில் லஞ்சம் பெற்றால் புகார் வழங்குவதற்கு வாட்ஸ்அப் முறைப்பாட்டு எண்ணை தமிழக அரசு அறிமுகம் செய்திருக்கின்றது. தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழக அரசு லஞ்சத்தை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தற்பொழுது லஞ்சம் வாங்குவது அரசு அதிகாரிகள் குறித்து முறைப்பாடு அளிக்க வசதியாக வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரியும் அரசு அறிவித்திருக்கின்றது. இது தொடர்பில் அனைத்து அரசு துறைகளுக்கும் அரசு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கின்றது. அதில் முறைப்பாடு தெரிவிக்கும் தொலைபேசி இலக்க விவரம் அடங்கிய தகவல்களை அனைத்து அரசு துறையினரும் உள்ளூராட்சி அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களது இணையதளத்தில் கட்டாயம் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை மாவட்ட ஆட்சியர்கள், அரசு துறை செயலாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உரிய மாவட்டங்களில் இருக்கும் அதிகாரிகள் ஆய்வு செய்து அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. 8044.

0: எல்லா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4164-4665

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: Jeeva Jewelers.
3: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da. Tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk. Thanks, eh?
2: Chillam illa, Dad. Selvam.
3: Cherry, cherry.
6: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
7: Nissan head to head event ipardu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rogue 5 varadangalukku zero finance il demo vaagarangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
8: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. இன்னைக்கு சினிமா செய்தியில் போகிறதுக்கு முன்னாடி தலைவர் நம்மளுடைய மோஸ்ட் இன்ஸ்பைரிங் லீடர் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக இவராக தான் இருக்க முடியும். ஸோ ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த கல்வி தந்தை காமராஜர் வந்து இன்னைக்கு நினைவு கூறும்னால அவருடைய பர்த்டே இன்னைக்கு. ஸோ அவரை வந்து அவர் பண்ண சாதனைகள் பல இல்லையா, அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இது மட்டும் இல்லை, ஆக்சுவலி வைரமுத்தோட பிறந்தநாளும் இந்த நேற்று வந்தது. அவரை பற்றியும் சில கண்டென்ட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். முதல்ல கல்வி தந்தையை பற்றி பார்த்துருவோம். எல்லாமே எல்லாருக்குமே தெரியும், இவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. நிறைய பேர் வந்து இன்னமும் வந்து நான் அடிக்கடி பார்க்குறது வந்து நெல்லை கண்ணன் அவர்கள் இருக்கார் இல்லையா, நெல்லை கண்ணன் அவர் வந்து காமராஜரையாவை பற்றி எக்கச்சக்க ஸ்டோரி சொல்லுவார். எல்லாமே செம்ம இன்ஸ்பைரிங்காகவும் அதே சமயம் பயங்கரமான ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு ஆளுன்னு அடிக்கடி அவர் சொல்லுவார். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு டாப்பு, ரொம்ப எளிமையாக சாதாரணமாக ஒரு மிகப்பெரிய டெசிஷன்ஸை எடுக்கக்கூடிய ஒரு நபர் இவர். ஸோ எனக்கு அந்த விஷயங்களில் இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதை கண்டிப்பாக இங்கே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இவர் தான் வந்து ஒரு கிங் மேக்கர்னே வந்து அந்த டேர்ம் வந்து முதல்ல தமிழ்நாட்டில் காயின் பண்ணப்பட்டது வந்து இவரால் தான். ஏன்னா வந்து இவர் வந்து எடுத்துகிட்டு வந்த அந்த ஆட்கள் வந்து தமிழ்நாட்டிலாம் இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஆட்சி செய்த ஒரு கூட்டம். இவருடைய ஃபாலோவர்ஸ் இன்னமும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ கரண்ட்டாக நம்மளுடைய சிஎம் திரு விஜய் அவர்களும் வந்து இவருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணி இவருடைய ஸ்டைலை வந்து பின்பற்றி இவரை மாதிரி இருக்கணுன்ற ஒரு ரோல் மாடலாக அவரும் எடுத்திருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து வாத்தியாராக இருந்தேன் இந்தியாவில் இருக்கும்போது. அந்த ஒரு பீரியட் வந்து காமராஜரை பற்றி நிறைய நம்ம ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் முக்கியமாக வந்து வீடியோஸ் போடுவாங்க ஸ்லைடு. அதுக்கப்புறம் வந்து இந்த மிட் டே மீல் திட்டம் இருக்கு இல்லையா, அந்த மிட் டே மீல் ஸ்கீம் வந்து சத்துணவு ஸ்கீம் கொண்டு வந்ததை வந்து எப்படி அது நடந்தது, அப்படின்றத ஹிஸ்ட்ரியை வந்து படித்தப்போ எனக்கு உண்மையில் அந்த அது டோட்டலாக அதை படித்து முடிக்கிறேன். அப்படி முட்டியெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் புக் படம் பார்க்குறப்பெல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் வரும், முட்டியெல்லாம் எந்திரிக்கும். படிக்கிறப்ப பெருசாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரேர். அது வர சில புத்தகங்களில் மட்டுமே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இவரதில் அதை படித்து முடிக்கிறப்ப ஒரு மாதிரி யாரா இவர், எப்படி இப்படி இருந்தார், அவருடைய ஆட்டிடியூடு, அவருடைய அந்த ஐடியாஸ், அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா இவர் கொண்டு வந்த 90% ஐடியாவுக்கு முதல்ல இவர் ஐடியாவை கொடுத்த உடனே நோ தான் சொல்லியிருக்காங்களாம். ஃபெயிலியர் மட்டுமே வந்து சந்தித்த ஒருத்தர் ஃபஸ்ட்டு அதை நோவை எப்படி எஸ் ஆக்குறது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக செய்த ஒருத்தர். இவரை பற்றி நெல்லை கண்ணன் சொன்ன ஒரு ட்ரிவியா வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வரும். ஆனால் இந்த நேரத்தில் எல்லாருமே வந்து நல்ல விஷயங்கள் நம்ம ஊரில் நிறைய நடந்திருக்கு. நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்து நல்ல நல்ல பழக்கங்களையும் நல்ல வாழ்க்கை முறையும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நேயர்கள் கேட்ட பாடல்களும் ஒவ்வொன்றாக ஒழிக்கும் பாடல்களை தொடர்ந்து அப்பப்போ ட்ரிவியா செய்திகள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி.
9: அழகாக சிரித்தது அந்த நிலவு, அனலாக கொதித்தது இந்த

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200, 9056677200. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: July 13, 2 நாளுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கவிஞர் வைரமுத்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடினார். இவரை பற்றி நம்ம செலிப்ரேட்டிங்காக பல விஷயங்கள் பேசியிருக்கோம், இருந்தாலும் இப்போ கண்டிப்பாக பேசி ஆகணும். வைரமுத்து ராமசாமி அப்படின்ற இவர் வந்து July 13, 1953 பிறந்தவர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இவர் வந்து முதல்ல சினிமாவுக்கு வந்தவுடனே வந்து எழுதிய பாட்டு வந்து இசைஞானியோடைய இசையில் பொன்மாலை பொழுது அப்படின்ற அந்த பாட்டு தான். SPB பாடிய அந்த அருமையான பாடல் பாரதிராஜாவோட இயக்கத்தில் வந்த நிழல்கள் திரைப்படத்துக்காக. ஆனால் உண்மையிலே ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ரகாளி உத்மசீலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு தான். காளி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து ரிலீஸ் ஆனது தான். உண்மையிலே உலகத்துக்கு வைரமுத்து அப்படின்ற ஒரு லிரிசிஸ்டை வந்து அறிமுகப்படுத்திய பாடல். ஏன்னா அது வந்து நிழல்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு 4 முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆன ஒரு பாடல் பத்ரகாளி உத்மசீலி. அந்த பாட்டை நீங்கள் கேட்க போகிறீங்க இன்றைக்கி, ஏன்னா அதை உங்களுக்காக நான் போட போகிறேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு காளி அப்படின்ற ஒரு படத்திலேருந்து ஒரு பாடல் தான். ஆக்சுவலி வைரமுத்து எழுதி முதல்ல வந்து வெளிவந்த பாடல். எப்படி பார்த்தீங்களா, இவர் என்னதான் வந்து பொன்மாலை பொழுதுன்ற பாட்டை எழுதினாலும் முதல்ல சாமி பாட்டோடு ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த காளின்ற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி இதுதான் வந்து மக்கள் முதல்ல கேட்ட பாடல் அப்படியே அமைஞ்சிருக்கு. இவருக்கு வந்து நிழல்கள் வந்து அந்த பாட்டு எங்கேயோ அவரை கொண்டு போய் சேர்த்தாலும் அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராக தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தார். அந்த வேலையை குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் சினிமா துறையில் வந்து பாடல் தான் எழுத போகிறேன்ற கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ண வச்ச இது வந்து அந்த பாடல் தான். அந்த பாடலுடைய பாடலுக்கு மக்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸும் பாரதிராஜா கொடுத்த ப்ராமிஸ் தான், நான் இனிமேல் எடுக்கிற படத்துக்கு நீ தான் என் லிரிசிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் இவர். அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஆல் ஹிஸ்ட்ரி இல்லையா, அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்துக்கு வந்து அவருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபில்ம் அவார்டு வந்து கிடச்சிது பெஸ்ட் லிரிசிஸ்ட்டுக்கு. அப்புறம் காதல் ஓவியம், மண் வாசனை, புதுமை பெண், ஒரு கைதியின் டைரி, அப்புறம் முதல் மரியாதை, இது எத்தனை படம் பண்ணியிருக்காரு. இதில் வந்து முதல் மரியாதைக்கு தான் வந்து அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது பெஸ்ட்டு லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து கடலுறக்க விதைகளுக்கு அவார்டு நிறைய வரிசையாக அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மணிரத்னத்தோட வந்து இவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவருடைய குவாலிட்டி ஆஃப் ரைட்டிங் இன்னும் ஒரு படி மேலே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து இவர் முதல்ல மணிரத்னத்தரோட சேர்ந்து எழுதிய திரைப்படம் வந்து இதய கோவில் அப்படின்ற திரைப்படத்துக்கு நான் பாடும் மௌனராகம் என்ற பாட்டு. அந்த பாட்டில் வர வரியை இன்ஸ்பயர் பண்ணி தான் அவர் அடுத்து வர அவருடைய படத்துக்கு மௌனராகம்னு பேரும் வச்சார். இந்த பாட்டும் முதல் மரியாதையில் நம்ம இந்த அவார்டு வாங்கின அந்த நேஷனல் அவார்டு வாங்கின பாட்டு பல தடவை நம்மளே போட்டுட்டோம். ஏன்னா மலேசியாவா சேவன் சாருக்காக போட்டோம், அதுக்கப்புறம் இளையராஜா சாருக்கும் அந்த பாட்டை போட்டோம். எப்போ அடிக்கடி அது இல்லாமல் சுதா இன்னும் நிறைய பேர் அடிக்கடி இந்த பாடலையும் கேட்பாங்க. ஸோ அந்த பாட்டை வந்து விட்டுட்டு இந்த பாட்டு வரவே இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த பாட்டை வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன்னா இந்த மாதிரி யூஸ்வலாக வந்து அவர் பாசிட்டிவாகவோ இல்லை சாமி பாட்டுக்கோ இல்லை வேறு மாதிரி ஃபீல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. கொஞ்சம் சோகம் கலந்த ஒரு வரிகளில் ஒரு பாடல் லவ் சாங்கில் எழுதணும் அப்படின்னா இவர் எப்படி வித்தியாசமாக யோசிச்சு எழுதியிருக்காருன்றதுக்காகவே இந்த பாடல். இது நேர்கள் கேட்ட பாடலில் வரிசைப்படுத்தியிருக்கேன், இருந்தாலும் இந்த பாட்டோடைய கொஞ்சம் வரிகள் நீங்கள் கேட்டே ஆகணுன்றது என்னுடைய விருப்பம்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
2: செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD.
3: கடந்த 5 ஆண்டுகளில் மணிடோபாவுக்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் சுமார் $40 மில்லியன் மதிப்பிலான மருத்துவ கட்டணங்களை செலுத்தாமல் விட்டிருப்பதாக மாகாண தரவுகள் காட்டுகின்றன. மணிடோபாவின் சுகாதாரத்துறையின் தகவல்களை அடிப்படையாக கொண்ட secondstreet.org இன் அறிக்கையின்படி 2020-21 மற்றும் 2024-25 வரையிலான நிதியாண்டுகளில் செலுத்தப்படாத மருத்துவ கட்டணங்களினால் மாகாணத்திற்கு $39.62 மில்லியன் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் மருத்துவ கட்டணத்தை செலுத்தாமல் செல்வதனால் வரி செலுத்துவோருக்கு பல $1 மில்லியன் இழப்பு ஏற்படுவதாகவும், அதேவேளையில் மணிடோபா மக்களுக்கு கிடைக்கும் சுகாதார சேவைகளின் தரம் தொடர்ந்தும் சரிந்து வருவதாகவும் secondstreet.org இன் தலைவர் தெரிவித்தார். அரசு இந்த பிரச்சினையை கையாண்டால் மணிடோபா மக்களுக்கு பல $1 மில்லியன் நிதி கிடைத்திருக்கும் என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மணிடோபாவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது துப்பாக்கி கடத்தல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. துப்பாக்கி கடத்தல் குற்றச்சாட்டு தொடர்பான பல மாத காலமாக இடம்பெற்று வந்த விசாரணையின் முடிவில் 400க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் பழங்கால பீரங்கி ஆகியவை கைப்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து மணிடோபாவின் முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினரும் டாஃபின் நகர முதல்வருமான இங்கி மாக் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றார். July 7 டாஃபின் நகருக்கு அருகிலுள்ள மேற்கு மணிடோபாவில் உள்ள வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 439 துப்பாக்கிகள், பழங்கால பீரங்கி ஒன்று, வெடிமருந்துகள் மற்றும் $300,000 அதிகமான ரொக்கப்பணம் ஆகியவற்றை கனேடிய காவல்படை கைப்பற்றியிருந்தது. இதனைத் தொடர்ந்து மார்க் கைது செய்யப்பட்டார். July 13 இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவல்களை காவல்துறையினர் வெளியிட்டிருந்தனர். அந்த வீட்டில் சேகரிக்கப்பட்ட ஏராளமான ஆதாரங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், எத்தனை துப்பாக்கிகள் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்தன என்பதனை தீர்மானிக்கவும் விசாரணையாளர்களுக்கு சில வாரங்கள் எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மா கடந்த வாரம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தன் மீதான 12 குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருந்தார். பின்னர் அவர் குறிப்பிட்ட நிபந்தனைகளோடு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். 78 வயதான முன்னாள் அரசியல்வாதி மீது துப்பாக்கி கடத்தல், வரிசை எண் மாற்றப்பட்ட துப்பாக்கியை வைத்திருத்தல், அங்கீகாரம் இல்லாமல் துப்பாக்கியை வைத்திருத்தல் மற்றும் உரிமம் இல்லாமல் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது தடை செய்யப்பட்ட ஆயுதம் மற்றும் வெடிமருந்துகளை வைத்திருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஈரானிய எண்ணெய் வர்த்தக பிரமுகரான முகமது ஹொசைன் ஷம்கானியுடன் தொடர்புடைய சட்டவிரோத கப்பல் போக்குவரத்து மற்றும் தடைகளை மீறும் நடவடிக்கைகளுக்கு உதவியதாக கூறப்படும் 50க்கும் மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் கப்பல்கள் மீது அமெரிக்க வெளியுறவுத்துறை தடைகளை அறிவித்திருக்கின்றது. ஷம்கானியின் இந்த தடைகளை மீறும் வலையமைப்பிலான ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு முக்கிய உந்துசக்தியாக அது செயற்பட்டதாக அந்த துறை தெரிவித்துள்ளது. ஈரானிய மக்கள் துயரும் வேளையில் ஷம்கானியும் ஈரானிய ஆட்சியும் தொடர்ந்து லாபம் ஈட்ட உதவும் 50க்கும் மேற்பட்ட தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் கப்பல்களை தாங்கள் தடைகளுக்கு உட்படுத்தி பட்டியலிட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்ட இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிவடைந்ததைத் தொடர்ந்து ஈரான் மீதான தனது ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கரையோரப் பகுதிகளை மையமாக கொண்டு அமெரிக்காவின் கடற்படை முடக்கத்தை மீண்டும் அமல்படுத்துவதாக அமெரிக்க அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்திருக்கின்றது. இந்த நடவடிக்கை நேற்று மாலை 4 மணி முதல் அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு கடல் பிராந்தியத்தில் 20 மேற்பட்ட அமெரிக்க போர்க்கப்பல்களும் 100 போர் விமானங்களும் களமிறக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை பீடம் தெரிவித்திருக்கின்றது. ஹோமோஸ் நீரினை ஊடாக செல்லும் வணிக கப்பல்களை ஈரான் தாக்குதல் திறன்களை வலுவிழக்க செய்யும் வகையில் மேற்கொண்டு வருவதாகவும் அமெரிக்கா ஈரானின் தென்பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை தொடர்வதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்கள் காரணமாக ஈரானின் தெற்கு துறைமுக நகரங்களான பண்டர் அப்பாஸ், சிரிக் மற்றும் கேஷம் தீவு ஆகிய பகுதிகளில் பலத்த வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக குவைத் மற்றும் பாரேனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவின் இத்தகைய விரோத போக்குகள் தொடருமானால் இந்த பகுதியிலிருந்து ஒரு துளி எண்ணெய் அல்லது எரிவாயு கூட ஏற்றுமதி செய்ய முடியாது என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. இதேவேளை ஹோமோஸ் நீரிணையில் வணிக கப்பல்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக தெரிவித்திருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானை தவிர மற்றைய நாடுகளின் கப்பல்களுக்கும் இந்த நீரிணை திறந்திருக்கும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். இந்த மோதல் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் மீண்டும் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிராந்தியம் முழுவதிலும் பொதுமக்கள் மீது ஈரான் திட்டமிட்டு தாக்குதல்களை நடத்துவதாக அமெரிக்க மத்தளை கட்டளை பீதியம் தெரிவித்திருக்கின்றது. ஒரு வாரத்தில் மட்டும் ஈரான் படைகள் 7 வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையத்தின் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதல்களில்

0: முதல் முறையாக எந்த ஒரு கோலையும் பெறாமல் பின்தங்கியிருந்தமை இந்த போட்டியின் குறிப்பிடத்தக்க அம்சமாக இருந்தது. தனது வலுவான தற்காப்பு ஆட்டத்தின் மூலம் பிரான்சின் தாக்குதல்களை முறியடித்த ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. இன்று மற்றொரு அரையிறுதிப் போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டி பிற்பகல் 3 மணிக்கு அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் நடைபெறவிருக்கின்றது.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. என்றும் கலக்கல் நிகழ்ச்சியை தொடர்றோம். ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. அதனாலேயே அதெல்லாம் நேர்கள் கேட்ட பாடல்கள் வேறு வரிசைப்படுத்தியிருக்கு, அதையும் கேட்போம். இப்போ நிறைய பேருக்கு வந்து வைரமுத்துவை பற்றி தெரியும். அவர் வந்து முக்கியமாக வந்து பாரதி ராஜா கூடியும் அப்புறம் நிறைய முன்னணி இயக்குநர்கள் கூடியும் வந்து வேலை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தெரியும். இளையராஜாவுக்கு எக்கச்சக்க பாடல்கள், அப்புறம் இவரும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்து பயங்கர காம்பினேஷன், அப்புறம் இவர் பரத்வாஜும் சேர்ந்து எல்லா மியூசிக் டைரக்டரோடையும் வந்து சூப்பராக வந்து இணைந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. இவர் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் கூடியும் சேர்ந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு பாட்டை பற்றி தான் நான் பேச போகிறேன். பாட்டு மட்டும் இல்லை, இந்த படம் என்றும் கலக்கில் நான் சொல்லியிருப்பேன். நான் பார்த்த திரைப்படங்களை ரீவிசிட் பண்ணக்கூடிய கல்ட் மூவிஸை பற்றி நம்ம பேசுவோம், மற்ற மொழிகள் திரைப்படங்களை பேசுவோம், ஆங்கில திரைப்படங்களை பற்றி பேசுவோம். சமீபத்தில் வந்து சமீபத்தில் இல்லை, ஆச்சு 1 மாதத்துக்கு மேலேயே மூவி சஜஷன்ஸ் கேட்பாங்க சில நேரில். எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணி என்ன திரைப்படங்கள் பார்க்கலாம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கேரி ஆன் அப்படின்ற ஒரு படம், ஒரு ஃபுல் ஏர்போர்ட்டை வந்து செட்டு போட்டு குத்தகைக்கு எடுத்து அந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள், அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு டெரரிஸ்ட் கும்பலால் வந்து அவர் ஆக்கிரமிக்கப்படுறாரு. அவருடைய 1 day லைஃப் தான் வந்து படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம்மையாக இருக்கும், பயங்கர விறுவிறுப்பாக போகும். ஒரு இங்கிலீஷ் படம் தான் இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு. செகண்ட் ஆஃப் வந்து பொசுக்குன்னு தமிழ் படம் ஆக்கியிருப்பாங்க. அப்படியே ஒரு விஜய் வந்து தமிழில் இந்த படத்தை நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆள் உலகத்தையே காப்பாற்றுறாரு, ஒரு என்டையர் மிஷனையே வந்து முடிக்கிறாரு, அந்த மாதிரி தான் வந்து போகும். ஆனால் செம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு படம். திரைப்படத்துடைய பேர் வந்து கேரி ஆன். இது வந்து தமிழாக்கத்திலையும் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி ஆடியோவில் போயிட்டு தமிழ்னு கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்லேயும் வந்து அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். பட் இங்கிலீஷில் ரொம்ப ஆத்தென்டிக்காக நல்லா இருந்தது. டப்பிங் மியூசிக் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. கேரி ஆன் அந்த படத்துடைய பெயர். ஃபுல்லு கமர்ஷியலான ஒரு ஆங்கில படம், சில இடம் வந்து நம்பக்கூடிய மாதிரி இருக்காது, ஆனால் விறுவிறுப்பாக போகும் படம், வந்து பயங்கர விறுவிறுப்பாக போகும். அந்த படம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஆனால் ரீவிசிட் பண்ணக்கூடிய திரைப்படத்தில், தமிழ் திரைப்படங்களில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவி ஆஃப் த லெஜெண்டரி டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னா, நீங்கள் நிறைய லகான் அப்படின்ற ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க. பாலிவுட்டில் முதல் 1000 கோடியெலாம் டச் பண்ண ஒரு படம், சாரி 500 கோடி டச் பண்ண படம், பயங்கரமான ஒரு ஹிட்டு வேர்ல்டு வைடு. லகான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த படம். அதே மாதிரி அந்த ஐடியாவில் ஸ்வதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் கானோட ஒரு படமும் வந்து வந்தது. லகானில் வந்து எப்படி வந்து வரி கட்டாமல் அப்புறம் தண்ணீருக்காக போராடுற ஒரு கிராமம், அதே மாதிரி ஸ்வதேஷில் வந்து கரண்ட்டே இல்லாத ஒரு கிராமத்தில் போய் கரண்ட், இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இது எல்லாத்துக்குமே முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தண்ணீர் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் வந்து பார்க்குறேன். லேட்டானா வந்து இந்த திரைப்படம் தண்ணீர் தண்ணீர் நான் நினைக்கிறேன் எப்போ ரிலீஸ் ஆன படம், 1984 or 1985 நான் பிறக்கக்கூட இல்லை. நான் அதுக்கப்புறம் பிறந்து கொஞ்சம் வளர்ந்து விவரம்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து 90s தான் இந்த படத்தை பார்க்குறேன். 80s ரிலீஸ் ஆன படம். ஆனால் இந்த படத்தை பார்த்த உடனே ஒரு அப்படியே பார்க்க ஆரம்பித்த ஃபஸ்ட் சீன்லேருந்து போச்சு, எண்டு வரைக்கும் பார்த்துட்டு என்னடா அது வேர்ல்டு கிளாஸ் மூவியை எடுத்து வச்சுருக்கார் இவர் அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. தமிழ் சினிமா இயக்குநர்கள் இவர் இந்த மாதிரி ஒரு படத்தை எப்படி இவர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு திரைப்படம் தான் தண்ணீர் தண்ணீர். இந்த திரைப்படம் யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் திருப்பி ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சீனையும் நீங்கள் ரீவிசிட் பண்ணலாம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஆர்க் இருக்கும், ஒரு பிகினிங்கு மிடில் எண்டு பக்காவாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபெமினிசம் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து கே பாலச்சந்திர சார். இதில் வந்து புரோட்டகனிஸ்டாக

படத்துடைய ஹீரோவோ படத்துடைய முக்கியமான கதாபாத்திரமாக ஒரு பெண்ணை வச்சு எடுத்ததும், எப்படி ஒரு ஊருக்கு வந்து ஒரு பொண்ணு தண்ணி கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு பேசிக் சிம்பிள் ஒன்லைனர். ஆனால் இந்த கதையில் இருக்கிற லேயர்ஸ் ஐயோ வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவிஸ் ரீவிசிட் பண்ணக்கூடிய படங்களில் அடிக்கடி நான் வந்து பார்க்குறது, பல பேர்கிட்ட பார்க்க இப்போ இருக்கிற ஜென்சி ஜென்ரேஷனுக்கெல்லாம் பார்க்க சொல்கிற ஒரு படம் வந்து இந்த தண்ணீர் தண்ணீர். அந்த தண்ணீர் தண்ணீர் படத்திலிருந்து ஒரு பாட்டு வைரமுத்து ஓடிய வரிகளில் MS விஸ்வநாதன் சார் உடைய மியூசிக்கில் வந்த பாட்டு. இது கண்டிப்பாக ஒரு சில வரிகள் நீங்கள் கேட்டே ஆகணும்.

என்னதான் வைரமுத்துடைய கரியர் வந்து கொடிகட்டி பறந்தாலும் இவர் வந்து பாலச்சந்தர் சாரோட வந்து 96 வரைக்குமே சேர்ந்து புன்னகை மன்னன் படத்துக்கெல்லாம் வந்து இவர் தான் லிரிசிஸ்டாக இருந்தார். இது மட்டும் இவர் மட்டும் இல்லை, வைரமுத்து மட்டும் இல்லை, நாகேஷுக்கும் பாலச்சந்தர் சாருக்குமே வந்து இதே தான் நிகழ்ந்தது. என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் பயங்கர ஒற்றுமையாக சிறப்பாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு கூடியே வந்திருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு சண்டை வரும், அதுக்கப்புறம் அவங்க பேச்சுவார்த்தையை நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் ஆச்சு. அதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, வைரமுத்தும் இளையராஜாவும் எக்கச்சக்க படைப்புகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாலச்சந்தருடைய புன்னகை மன்னன் திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து வைரமுத்தும் இளையராஜாவும் வந்து ஏதோ ஒரு தகராறு ஆயிடுச்சு, பேசலை. அதுக்கப்புறம் இளையராஜாவுடைய திரைப்படங்களுக்கு வைரமுத்து பாடல் எழுதாமல் அப்படியே அது பிரிஞ்சு போய் வைரமுத்துடைய கரியர் வந்து ஒரு 5 வருடம் அப்படியே வந்து தமிழ் சினிமாவில் பெருசாக இல்லைனாலும் மற்ற மொழிகளில் வந்து பாடல் எழுதுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆக்சுவலி இவர் வந்து ஸ்க்ரீன் ரைட்டராகவும் இருந்திருக்காரு, நிறைய திரைப்படங்களுக்கு ஸ்க்ரீன் ரைட்டிங் எழுதியிருக்காரு. நட்பு அப்படின்ற திரைப்படம், அப்புறம் வந்து துளசி அப்படின்ற திரைப்படத்துக்கு, வண்ணக்கனவுகள் அப்படின்ற படத்துக்கு, அப்புறம் வணக்கம் வாத்தியாரே அப்படின்ற படத்துக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரைட் பண்ணியிருக்காரு. டைலாக்ஸும் எழுதியிருக்காரு, ஸ்க்ரீன் ரைட்டிங் மட்டும் இல்லாமல் டைலாக்ஸும் எழுதியிருக்காரு. அன்று பெய்த மலையில் அப்படின்ற திரைப்படத்துக்கு இவர் தான் வந்து டைலாக் எழுதியது. இவர் வந்து இந்த இவருக்கும் இளையராஜாக்கும் ஆன அந்த தகராறுக்கு அப்புறம் இவர் அப்படியே கொஞ்சம் தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட படங்களுக்கு எழுதுறது அப்படின்லாம் வந்து இருந்தது. அப்புறம் வந்து மறுபடியும் வந்து பாரதிராஜாவுடைய உறவு புதுப்பித்ததுக்கப்புறம் இவர் வந்து மறுபடியும் வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி, நீங்கள் இல்லைன்னா என்ன, நான் வந்து இவர் கூட எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக இவர் வந்து அவங்க கூட பேச்சுவார்த்தை இல்லாமல், இது பயங்கர காமெடி என்ன அப்படின்னா, கம்போஸிங்கே போக மாட்டாராம். டியூன் வந்து இவருக்கு தனியாக வருமா, டியூன்னு கேட்டு இவர் எழுதி அவர்கிட்ட கொடுக்க, அவங்க அங்கேருந்து அங்கே போக அப்படின்னு சொல்லி பிரிட்ஜாக இவர் இருந்து மீடியேட்டராக இருந்தெல்லாம் வந்து இவர் வேலை பார்த்துருக்காரு. நிறைய இந்த மாதிரி உள் பாலிட்டிக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளார வராரு ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நோ லுக்கிங் பேக் அப்படின்ற மாதிரி அவரோட இணைந்து எழுதிய பல படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்ஃபேக்ட் ஏஆர் ரஹ்மானுக்கு எழுதின ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து இவருடைய சம்பளத்தை அதிகப்படுத்தியிருக்காரு வைரமுத்து. அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்லணும், வாலியை விட அதிகமாக வந்து சம்பளம் வாங்குகிற ஸ்டேஜுக்கு போய் இன்னும் பல கதைகள் வந்து அங்கே பேக் ஸ்டோரியாக வந்து நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம வந்து நல்ல விஷயங்களவே பேசுகிறதுனால இந்த மாதிரி தேவையில்லாத சண்டைகள்லாம் பேச தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அவர் ஆத்மார்த்தமாக அவர் எழுதிய பல பாடல்கள் அப்படியே காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. நிறைய நேர்கள் வந்து ஒரு சில நேர்கள் வந்து வித்தியாசமான பாடல் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ரவிபாலா அவர்கள் அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லைன்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருந்தார். அந்த பாடல் இது உங்களுக்காக.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை, 416-240-0078, tamilfest.ca.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: வைரமுத்து வந்து 37 புத்தகங்களுக்கு மேலே வந்து எழுதியிருக்காரு. அதில் என்கிட்டயே வந்து ஒரு 2-3 போயட்ரி கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு, அப்பப்போ எடுத்து படிப்பேன். இவர் நாமத்துக்குமாரோடைய கவிதைகள், கவிதை புத்தகம் வந்து எப்பயுமே பயங்கர பியூட்டி ஃபீலிங். என்னென்னா, ட்ராவல் அப்போ வந்து நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள்லாம் வந்து கவிதை புத்தகங்கள் தான். குட்டி குட்டி ஹைக்யூ கவிதை புத்தகங்கள் இல்லை அப்படின்னா கவிஞர்கள் எழுதிய புத்தகங்கள், வெறும் போயட்ரி புக்ஸே தனியாக இருக்கும். கவிதையான நீங்கள் வந்து படிக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கவிதைகள்லாம் இருக்கும். அதில் வந்து எனக்கு பர்சனலாக ட்ராவல், முக்கியமாக ட்ரெயின் ட்ராவல் அப்படின்னு வந்தாலே, இப்போ ரொம்ப ரேரு ட்ரெயினில் ட்ராவலே பண்ணுறதில்ல. நம்ம ஊரில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இருக்கிற ஃபீல், ட்ரெயின் பஸ்ஸு அதில் ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக வந்து ஃபீல், சூப்பர் ஃபீல் கொடுக்கக்கூடியது வந்து கவிதைகள் தான், கவிதை புத்தகங்கள். அதில் இவர் எழுதிய கவிதை புத்தகங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவருடைய நாவல்ஸும் சிறப்பாக இருக்கும். இவர் வந்து எத்தனையோ மொழிகளில் வந்த புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருக்காரு. இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ரஷ்யன், நார்வேஜியன் புத்தகங்கள்லாம் வந்து இவர் தமிழ் மொழியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய வெளிநாட்டில் இருக்கிற போயட்ஸை பற்றி தமிழ் மக்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் வந்து கில்லாடி. எல்லா நதியிலும் என் ஓடம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் உலக நாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய போயட்ஸை பற்றியும் அவர் அவங்க எழுதின போயட்ரியை பற்றியும் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 300 மில்லியன் காப்பீஸ்க்கு மேலே விற்ற புத்தகம் எல்லா நதியிலும் என் ஓடம். இந்த புக்கு வந்து இது வந்து ஒரு பயங்கர கதை இருக்குது. இந்த எல்லா நதியிலும் என் ஓடம் அப்படின்ற இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இந்த புக்கை வந்து நான் புதுசாக ஒன்று வாங்கிட்டேன். இந்த கதை சமய சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த புத்தக கண்காட்சிக்கு போகிறோம், அதில் வந்து இந்த புத்தகங்கள் பழைய அது வந்து ரொம்ப சீப்பாக தான் கிடச்சிது. இந்த அப்பையும் ஏன்னா பழைய புத்தகம் யூஸ்டு புக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து புத்தக கண்காட்சியில் ஒரு செட் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல நல்ல புத்தகங்கள் புதுசாக இருக்கும், எந்த பேஜும் மிஸ் ஆகிருக்காது. அதையே வந்து நீங்கள் ஆக்சுவல் புத்தகத்துடைய விலை வந்து 300 ரூபாய் அப்படின்னா அங்கே அப்படியே 30 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து நான் இந்த புத்தகத்தை வாங்குகிறேன், கம்மி விலையில் இந்த புத்தகத்தை வாங்குகிறேன். இதே மாதிரி 4-5 புத்தகம் வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துட்டு எல்லா புக்கும் பார்க்க, எல்லா புக்கையும் வந்து திருப்பி எடுத்து வீட்டில் அடுக்குவோம். அப்போ பார்க்குறேன், இந்த புத்தகம் வாங்கினேன் எனக்கு ஞாபகம், ஆனால் இந்த புக்கு வந்து நான் கொண்டு வந்த பையில் இல்லை, காணோம், மிஸ்ஸிங்கு. என்னடா இது, என்ன நண்பர்கள் மூணு பேர் கூட வேற யாமனாவது பேக்கில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கால் பண்ணி கேட்குறேன், இல்லைடா என்கிட்ட இல்லைன்றானுங்க. என்னடா இது, பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, நம்ம தானே வாங்கினோம், அது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். புத்தகம் காணோம், வரல. திருப்பி வந்து மறுபடியும் ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் இன்னொரு கண்காட்சிக்கு போகிறேன். அதே மாதிரி யூஸ்டில் இதில் போய் கேட்குறேன், இது இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த புக்கை வாங்குகிறேன் மறுபடியும். அதே மாதிரி அது இன்னும் கம்மியாக 20 ரூபாய்க்கு அதை தான் வாங்கினேன். அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன், பத்திரமா இதெல்லாத்தையும் வச்சுட்டு வரணும்னு. மறுபடியும் வந்து அதே மாதிரி அந்த புக்கு மட்டும் மிஸ்ஸிங்கு. லக்கிலி செகண்ட் டைம் வந்து கேட்குறப்ப அது வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் என்கிட்ட தான் கொடுத்தேன், என்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டேன். ஆனால் அந்த புக்கத்தை கடைசி வரைக்கும் அவங்ககிட்டருந்து நான் வந்து வாங்கவே முடியல. ஒன்ஸ் நீங்கள் சில டைம் இந்த மாதிரி நடக்கும், வாசவாசியாக படித்த புத்தகம் ஃப்ரெண்டு வந்து கேட்டு வாங்கிட்டு போவான், கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அது திரும்பியே வராது. அவனையும் பார்க்க மாட்டோம், அந்த புத்தகத்தையும் பார்த்துருக்க மாட்டோம். நம்ம இங்கே கடல் கடந்து வந்தாச்சு. அந்த மாதிரி பல புத்தகங்கள் வந்து கையை விட்டு போன புத்தகத்தில் இந்த புத்தகமும் ஒன்று. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பல மொழியில் வந்து போய் இவர் சொற்பொழிவுலாம் வந்து செய்திருக்கார். பல ஊர்களில் பல நாடுகளில் இவர் டிராவல் பண்ணாத இடமே இல்லை. இவர் எங்கெங்கெல்லாம் வந்து போய் சொற்பொழிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு குயிக்காக ஒரு ரன் டவுன் கொடுக்குறேன். யூஎஸில், யூகேயில், ரஷ்யாவில், ஆஸ்திரேலியாவில், ஜப்பானில், கனடாவில், ஹாங்காங்கில், சைனாவில், சிங்கப்பூரில், மலேசியாவில், தாய்லாண்டு, அராபு, குவைத்து, ஓமன், மால்தீவ்ஸ், சுவிட்சர்லாண்டு, ஸ்ரீலங்கான்னு சொல்லி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு. இன்னும் பல இடத்துல போய் இவர் வந்து பேசியிருக்காரு, இவருடைய படைப்புகளை பற்றி சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாலும் பல பேர் வந்து நமக்குன்னு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து இவருக்கு இந்த, இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு டைட்டில் இவருக்கு எப்படி ரஜினிகாந்துக்கு சூட்டப்பட்டதோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம் சூட்டப்படும். அது மிகப்பெரிய ஆள் தான் அந்த பட்டத்தை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்து கவி சாம்ராட், அதாவது கிங் ஆஃப் போயட்ரி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து ஃபார்மர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்முடைய ஃபார்மர் இந்தியன் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து இவர் வந்து எபிக் போயட், காப்பிய கவிஞர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு. அப்புறம் தமிழ்நாடுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டராக இருந்த திரு எம் கருணாநிதி வந்து இவரை எம்பரர் ஆஃப் போயட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கு, அதாவது கவி பேரரசு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்தாரு. ஆனால் இவர் வந்து தன்னுடைய பேருக்கு முன்னாடி வந்து இந்த கவி சாம்ராட் இல்லைன்னா காப்பிய கவிஞர் இதெல்லாத்தையும் வந்து அவர் பெருசாக எடுத்துக்காமல் எல்லா இடத்துலையும் வந்து பிரபல்யமாக இவர் வந்து கவி பேரரசு வைரமுத்து அப்படிங்கிறது தான் வந்து இவரே வந்து இஷ்டப்பட்டு கூப்பிட வச்சுக்கிட்ட பல இடத்துல வச்சுக்கிட்ட ஒரு பேர். ஸோ இதை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா இவருக்கும் எம் கருணாநிதிக்கும் பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு பேசப்படுது. ரொம்ப தோஸ்தான் இவங்க ரெண்டு பேரும், அடிக்கடி பேசிக்குவாங்க. நிறைய பேர் வந்து நிறைய தடவை வந்து பல கவிதைகளை பற்றி இன்டர்பிரேட் பண்ணுறது, ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தா நேரம் போகிறதே தெரியாமல் மணிக்கணக்கில் பேசுவாங்களாம், நைட்டு 3 மணி வரைக்கும்லாம் பேசுவாங்களாம். ஆனால் சிஎம் முன்னாள் சிஎம் எம் கருணாநிதி வந்து அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கான், நைட்டானால் வந்து எவ்ரி நைட் வந்து 8 to 10 எப்படியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டிப்பாக புத்தகங்கள் படிச்சுட்டு தான் தூங்குவாராம். புத்தகம் படிக்காத நாட்கள் இவங்க கூட பேச, இவர் கூட பேச ஆரம்பித்தா நேரம் வந்து 3 மணி, நைட்டு 3 மணி, 2:30 அந்த மாதிரி ஆகிடுமா. அதனாலேயே வந்து இவரை அவாய்ட் பண்ணுவாராம், ஐயோ நீ வராதப்பா தூக்கம் கெட்டுறோம், நான் என்றைக்கு நிறைய தூங்கி எடுத்து ரெஸ்ட் எடுத்து இருக்கணும் அன்னைக்கு வா, என்னுடைய தூக்கம் கலைஞ்சாலும் பரவாயில்லன்னு பேசலாம் அப்படிலாம் சொல்லி கிண்டலுக்கு சொல்லுவாங்க. இவருடைய எழுத்துக்களில் கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் அப்படின்ற புத்தகங்கள் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. 3rd உலகப்போர் அப்படின்னு சொல்லி 3rd World War எக்ஸ்பெக்ட் பண்ணி இவர் வந்து ஒரு எழுதிய புத்தகம், இன்னும் ஃபேமஸ்ஸு. அது மட்டும் நிறைய படைப்புகள் இவரது இருக்குது. நானே பேசிட்டு இருக்கிறப்ப நடுவில் ஒரு பாட்டை போடுவோம், ஜானகி அம்மா, மறைந்த ஜானகி அம்மாவுடைய குரல் என்றைக்குமே நம்ம கூடிய ஒலிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு ஜானகி அம்மாவோட பாட்டை போட்டுறணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துருக்கோம்ல, எப்படி எஸ்பிபி சாரோடைய பாட்டு வந்துடும், ஜானகி மாதிரி நம்ம கான்சியஸாக கொஞ்சம் போடணும். இந்தியாவிலிருந்து நிர்மலா கால் பண்ணி இந்த பாட்டை கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த பாடல்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

இவருடைய அவார்டில் வைரமுத்து கவிப்பேரரசர் வைரமுத்துவுடைய அவார்ட்ஸில் எக்கச்சக்கமான அவார்டு இருக்குது. நேஷ்னல் அவார்டெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துருவோம். முதல் மரியாதையுடைய எல்லா பாட்டுக்கும் நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. சின்ன சின்ன ஆசை ரோஜா திரைப்படத்தில் அதுக்கு நேஷ்னல் அவார்டு. போராளி புண்ணுத்தாய் படத்துக்கு வந்து கருத்தமலை அதுக்கு நேஷ்னல் அவார்டு. அப்புறம் உயிரும் நீயே பவித்ரா திரைப்படத்தில் அந்த பாட்டுக்கு நேஷ்னல் அவார்டு. அப்புறம் முதல் முறை கிள்ளி பார்த்தேன் சங்கமம் திரைப்படத்தில் வருமே அந்த பாட்டுக்கு நேஷ்னல் அவார்டு. அப்புறம் ஒரு தெய்வம் தந்த பூவே கணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் அந்த பாட்டுக்கு நேஷ்னல் அவார்டு. அப்புறம் கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே தென்மேற்கு பருவ காற்று அந்த திரைப்படத்துக்கு அந்த பாட்டுக்கு நேஷ்னல் அவார்டு. அப்புறம் எந்த பக்கம் அப்படின்ற பாட்டு தர்மதுரை படத்திலிருந்து, இப்போ தர்மதுரைனா பழைய ரஜினி இல்லை இது விஜய் சேதுபதி நடித்த தர்மதுரை இருக்குல்ல அந்த படத்தில் வந்து வந்த பாட்டுக்கு. இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வந்து இவர் குவிச்சிருக்காரு. எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா இந்த அவார்டு வாங்கின பாட்டு எல்லாத்தையும் இப்படி வரிசைப்படுத்தி அப்படியே கேட்கணும் அப்படின்னு. முக்கியமாக நேஷ்னல் அவார்டு பாட்டை வாங்கின எல்லா பாட்டுமே வந்து எக்ஸ்ட்ராடனரி சாங்ஸு. இது எல்லாத்தையும் கேட்குறதுக்கு டைம் தான் இல்லை நம்மக்கிட்ட. ஆனால் ஒன்று ரெண்டு பாட்டு கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேர்கள் கேட்ட பாட்டுமே இருக்குது. அதில் ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உலகத்தில் உள்ள அதிசயங்கள் எட்டு உன்னையும் சேர்த்து அப்படின்ற அந்த பாட்டு புருஷோத்தமனுக்காக அந்த பாட்டை கேட்டோம். புருஷோத்தமன் வந்து இந்த பாட்டை வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணார்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த பாட்டை கேட்டப்ப எனக்கு எது தெரியுமா ஞாபகம் வந்தது, இந்த கத்தி திரைப்படத்தில் எல்லாரும் டனல்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அப்போ போலீஸ்காரன் வந்து பார்ப்பான், நீ ஏதாவது பண்ணினா 13 பேர் இருக்கும், அப்படியே கொளுத்தி சத்துருவோம், 14 பேர் ஆச்சு உன்னையும் சேர்த்து அப்படின்வாங்க அந்த தாத்தா சொல்லுவார். அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு. இந்த மாதிரி வித்தியாசமான பாடல்லாம் புருஷோத்தம் தான் கேட்பார். இன்னும் நேர்கள் கேட்ட பாடல்களும் இருக்குது. பட் ஆனால் நம்ம ட்ரிபியூட் டு வைரமுத்துவை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லை, அதை தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபிலிம்ஃபேர் அவார்டில் என்னென்னலாம் வாங்கியிருக்காருன்றதை பார்த்தோம் அப்படின்னா, அன்னியன் திரைப்படத்தில் ஓசுகுமாரி செம பாட்டு அது ஆக்சுவலி. அந்த பாட்டு மட்டும் இல்லை, அப்புறம் ஐயங்கார் வீட்டு அழகே வந்து அநியாயத்துக்கு இருக்க ஒரு லிரிக்ஸ், அது வேறு மாதிரி ஒரு ஃபீலு. எவ்வளோ நாசுக்காக வந்து எவ்வளோ கிளுகிழப்பான விஷயத்தெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் போட்டிருப்பார். ஆனால் அதுக்கு ஃபிலிம்ஃபேர் கிடைக்கல, ஓசுகுமாரி கிடச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான பாடல் அபியும் நானும் திரைப்படத்திலேருந்து வா வா என் தேவதையே. எல்லா அப்பாக்களுக்கும் வந்து மகள்களுக்கும் இருக்கிற உறவுக்கு ஒரு ஆந்தம்னே சொல்லலாம் அந்த பாட்டு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்கு அது, வந்து நாமினேட்டட் தான் ஆனால் அவார்டு வாங்கலை. அதே மாதிரி அயன் படத்தில் நெஞ்சே நெஞ்சே அதுவும் நாமினேட் பண்ணது ஆனால் அவார்டு வாங்கலை. அவார்டு வாங்கின பாட்டு எது அப்படின்னா பெஸ்ட் சாங், ஆக்சுவலி அது கண்டிப்பாக டிசர்வ்ஸ் நேஷனல் அவார்டு, வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து சரசர சாரக்காற்று அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து பியூட்டி என்ன அப்படின்னா, அதில் வந்து அவர் வாத்தியாராக இருப்பார். ஸோ வாத்தியாராக இருக்கிறதுனால சார் சார்னு கூப்பிட்றதுனால பாட்டு ஃபுல்லாக சார் சார்னு வரணும், அப்படியே சார் சார் சார்னே முடியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் டைரக்டரு. அதனாலேயே வந்து அந்த பாட்டு அந்த மாதிரி எழுதியிருப்பார். சர சர சாரை காற்று வீசும்போது, சாரை பார்த்து பேசும்போது, சாரை காற்று போல நெஞ்சு சத்தம் போடுதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். அந்த பாட்டோடைய வரிகள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பிக்சரைசேஷனும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. வாகை சூடவா படமே வந்து ஒரு தரமான குவாலிட்டியான தமிழ் படம். தமிழ் படத்தில் வந்த படங்களில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவிஸில் வாகை சூடவாவும் ஒரு தரமான படம். ஸோ ரீவிசிட் பண்ணி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாகை சூடவாவும் கண்டிப்பாக பாருங்கள், நல்ல படம். அதே மாதிரி ஃபிலிம்ஃபேரில் வந்து நிறைய நாமினேட் பண்ணதில் வந்து இன்னொரு காற்று விளையாடல வந்து வான் வருவான் பாட்டு, அதுவும் ரொம்ப அழகான பாடல், அதுவும் கிடச்சிருக்கு. ஸ்டேட் அவார்டு எக்கச்சக்கமாக இவர் வாங்கியிருக்காரு, அது தனியாக ஒரு லிஸ்ட்டு போடுவோம். நேர்கள் கேட்ட பாடலில் அடுத்த பாட்டு இது உங்களுக்காக.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
5: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட்
9: OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000 416-489-2000 GTA Credit.
10: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.

இந்த பாட்டு இவருக்கு அவார்டு கிடைச்ச, ஸ்டேட் அவார்டு கிடைச்ச பாட்டு. ஆனால் இந்த பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி நானும் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த பாட்டோட அப்படியே கிளம்புறேன். நம்ம மனைவி அருகில் இருக்கும் பொழுதே தைரியமாக கட்டுக்கட்டு கீரைக்கட்டு பாட்டு கேட்ட தைரியம் வந்து நம்ம ரசிகனுக்கு மட்டும்தான். அவரோட பாட்டு வரிசைப்படுத்தியிருக்கு, இன்னும் வரலை அந்த பாட்டு, கொஞ்ச நேரத்தில் வரும். அதையும் சொல்லிட்டு நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு காக்காக்கடி இருந்தாலுமே வந்து நம்ம கலைக்காகவும் தமிழுக்காகவும் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுத்த வைரமுத்து சாரை பற்றி பேசி ஆகணுன்றதுனால அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடுச்சு. அடுத்து வர்றப்பையும் வந்து உங்களுக்கு பிடித்த வைரமுத்து பாடல்கள் எதாக இருந்தால் நீங்கள் லைன் அப் பண்ணி சொல்லலாம். அதை எனக்கு டெக்ஸ்டும் பண்ணி விடலாம். வெள்ளிக்கிழமை அதை பற்றி பேசுவோம். மறுபடியும் வெள்ளிக்கிழமை நிறைய அருமையான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு, அருமையான கதையும் இருக்குது. கதையோடு மறுபடியும் உங்களை எல்லாருமே வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேர்களே.

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca

0: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அடையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
1: மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
4: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த வட்டி வீதம் நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000
0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
5: உலகளந்தவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
4: மியூசிக் கனெக்ட்ஸ்
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 32 இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

நாக தின தின தின நக நக நக தித்துக்கு தான தான தான திகிட்ட திகிட்ட தகின தான தாக்கு தான திகித்து டகத தீ தீ தீ தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதினவனீதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவனை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகே ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: அப்கிரேடட் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீஸ். 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

Simran.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
5: ஏசியா கோல்ட் இங்க்,
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-2742.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

நீங்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ. பாடியில ஸ்கிராச் ப்ரோ. ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ.

0: வாழறோம். 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

Ladies and gentlemen,

0: மாலை நேர வணக்கத்துடன் சீமட்டம் லேஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று ஜூலை மாதம் 15 தேதி புதன்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் CMR குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: இலங்கையில் அதிகரித்து வரும் வாய்ப்புற்று நோய் பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புகையிலை கலந்த வெற்றிலையை விற்பனை செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. உலக அளவில் இந்திய விமானப்படை சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை பின்னுக்கு தள்ளி 3rd இடத்தை பிடித்துள்ளது. கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் பிரேசிலில் நிலையான உட்கட்டமைப்புக்காக $125 மில்லியன் நிதியுதவியை அறிவித்திருக்கின்றார். அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலிருந்து முழுமையாக விலகுவதாக ஈரான் அறிவித்துள்ளது.
3: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 30°C காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 30% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 21°C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 23°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 30°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26°C காணப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை பிற்பகலில் இருந்து சனிக்கிழமை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
3: CMR தமிழ் HD.
1: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
3: தமிழ் HD
1: தமிழ் HD.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
5: 416-700-2222 416-700-2222 J.CA.

இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. அழகிய மாலை பொழுதில் சியம்மா தமிழேஷ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் ஒரு கேள்வி. கேள்வி வந்து ஒரு சாதாரணமான ஒரு சின்ன கேள்வி தான், ஆனால் அதற்கு ஆழமான பதில்கள் நிறைந்த ஒரு கேள்வி தான். பார்க்கலாம் உங்களுடைய பதில்கள் என்னவென்று. கேள்வி என்னவென்றால், உங்களுடைய ஆள் மனது வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் என்ன எல்லாம் செய்ய வேண்டும்? உங்களுடைய ஆள் மனது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் என்ன எல்லாம் செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. இதற்கான ஆழமான பதில்கள் நிறைய இருக்கிறது, பார்க்கலாம். அந்த பதில்களுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2

0: அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இது நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். மற்றது உங்களுக்கு ஒரு ஆள் எனக்கு போன் பண்ணி தொலைச்சது. தான் டிக்கெட் போட்டு உங்களுக்கு தராம் நீங்க விரும்பினால் ஈரானுக்கு போறதுக்கு தான் டிக்கெட் போட்டு தராம் நீங்க போக போறீங்களோ? மதன் தான் சொன்னான்.
0: அப்படி அவ்வளவு ஒரு ஆசை என்ன ஈரானுக்கு அனுப்புறதுக்காக இவ்வளவு ஆசையா இருக்கிற பார்க்கலாம். அது ஈரானுக்கு வேணா நான் வேற வரைக்கும் கேட்கிறேன். இந்த நாட்டுக்கு எனக்கு வேணும் டிக்கெட் உண்டு.
1: அவர் வேற வரைக்கும் எழும்போ என்ன இதே காலம்பு தான் கேட்டவர். நல்ல காசு வச்சிருக்கிறது தானே அந்த பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா
0: உங்களுடைய ஆழ்மனது ஆசையை நீங்க நிறைவேற்றுகிறீர்களா?
1: இல்ல, எனக்கு ஆசை இல்லையே இந்த வாழ்க்கையில. எனக்கு நான் நினைக்கிறது சாதிக்கக்கூடிய ஆள் தானே. அந்தபடி நான் ஆசைப்படுறது இல்ல. ஆசை என்றதுனே தேவையில்லை. நான் நினைக்கிறதா செய்வேன். அதான் நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் மறுமாள்.
0: உண்மைதான், கவலைப்பட்டு பிரயோசனம் இல்ல. அதால கவலைப்படுவதில்ல, சிம்பிளா
1: அதால கவலைப்படுறது. கவலைப்படத்தக்கதான் எந்த விஷயமும் இந்த காதுக்கு வந்ததே இல்ல. அட வழியா பிரச்சனை. நீங்க அதான் நீங்க மதனோட கண்டக்ட் பண்ணிட்டு போகிற டீட்டெயில்களை சொன்னீங்களா? நாங்கள்
0: வாழ்த்துக்களை. நன்றி நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மகதி அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். வலிக்கும் இந்த நேரம் 5:09.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G.

0: முயற்சிதான் ரெண்டு போலுமே அந்த கணக்கா தூக்கி போட்டது போல் அடிக்கிறதுக்கு, அந்த அந்த அந்த ஸ்பொட்டுக்கு தூக்கி போட்டது முயற்சிதான் ரெண்டு போலும். அதனால எடுத்து அடிச்சதாங்க, அந்த காலுக்கு பந்து விலைக்கு போடுறது அடிச்சு தூக்கி கொடுத்தது வந்து. அந்த மாதிரி இது உங்களுக்கு டிக்கெட்டை போட்டு தாரன்னு சொல்லி கதை சொல்லியிருக்கிறார். நீங்க போனீங்கன்னா என்னன்னு டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் பிடிக்கிறது நான் பிளான் பண்ணி நினைக்கிறேன்.
1: நான் என்ன யோசிக்கிறேன்னா, உங்க ரெண்டு பேருக்கு நான் போட்டு தரேன் டிக்கெட்டு, நீங்க
0: ரெண்டு பேரும் போட்டு தள்ளி விடலாம்
1: அப்படி நான் யோசிக்கிறேன். இந்த பாடலுடன் நான் ஒரு கேள்வியும்
0: கேட்டேன், என்ன செய்யறாங்க, என்ன செய்ய போறாங்க, என்ன செய்வாங்க யோசிக்கிறத விட்டுட்டு நாங்கள் என்ன செய்ய வேணும், நாங்கள் எந்த கேக்க நம்பி ஓட வேணும், நாங்கள் என்ன எப்படி செய்தால் எப்படி வரலாம்ன்றதை தீ பண்ணி கொண்டு நாங்கள் முன்னோடி கொண்டிருந்தால் அந்த லட்சுமியில நாங்கள் அடையலாம், எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும்ன்றதை யோசிச்சால் வாழ்க்கையில எங்க இமேஜ் ஜெயிச்சு கொண்டு வரலாம்.
1: ஆஹா, அழகான ஒரு பதில். வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
0: நன்றி.
1: அப்ப அடுத்த தடவை நீங்கள் ஈரானுக்கு போறீங்க ரெண்டு பேரும்?
0: ஈரானுக்கு போறதை விட நீங்கள் இங்கேயே போட்டு தள்ளி கொள்ளலாம் ரெண்டு பேரும்.
1: நன்றி நன்றி. இந்த பாடல் வந்து சுக்வேந்தர் சிங் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய ஒரு பாடல். அளிக்கும் இந்த நேரம் 5:18.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி. தோன்மை சந்திரன், அப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்ல மாமாட்சியா இருக்கிறோம். என்னுடைய டீம் ஒன்று இருக்குது. ஓ, ஆஜி, நான் வந்து மறுபடியான
2: அப்ப மெஸ்ஸியோட ஃபேன் இல்ல.
3: மெஸ்ஸி வந்து அதுக்குள்ள விளையாடுற, எனக்கு என்னுடைய ஹீரோ வந்து மறுபடியும் 86 ஆண்டு நான் பார்க்க தொடங்கினேன் இந்த ஃபுட்பால் வச்சு வேர்ல்ட் கப் மேட்ச். இது இல்ல 85 இருந்து அதுல இருந்து எனக்கு அவரை பிடிச்சு கொண்டு வந்தது. எனக்கு கோரிக்கொண்டு
2: உண்மையிலேயே
3: நான் 100% எதிர்பார்க்கிறேன்.
2: எதிர்பார்க்கறீங்க?
3: 100% நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை.
2: கண்டிப்பா, கண்டிப்பா.
3: உண்மை. அடுத்தது ராத்திரி வந்து மியூசிக் ரேங்க்ஸ்ல கிருந்தியா பானுஜன் இருவரும் நல்லா பாடியிருந்தார்கள். நான் அந்த பாடல்களை வந்து ரிக்வெஸ்ட் பண்றேன். பாடல் பாட சொல்லியிருந்தா அவர்கள் ஏற்கனவே பாடி கொண்டு, இந்த மேடையிலே கூட எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கூறியிருந்தார், தாங்கள் பாடல புதுப்பாடி வர்றதுன்னு சொல்லியும் அந்த திரீனா கேட்கும்போது தங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமா இருக்குன்னு அவர்களே பாடுறதை தவிர்க்கிறவர்கள். ஆனா அப்படி இருக்கும்போது நான் அதனால கேட்பதில்லை. ராத்திரி கேட்டிருந்த போது சகோதரி கிருத்தியா வந்து பாடியிருந்தார். அவருக்கும் அந்த பாலஞ்சனுக்கு துணை நின்ற பாலஞ்சனுக்கும் சேர்த்து நன்றி சொல்றோம் விதமாக நன்றி. அந்த பாடலை கேட்க விரும்புகிறேன்.
2: நல்லது, நல்லது. இந்த பாடல் வந்து மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் அமுதா இணைந்து பாடிய பாடல். உழைக்கும் நேரம் 5:25.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
2: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: அந்த யூத் படத்துல இருந்து லவ் சொல்லிட்டாளே அந்த பாட்டு.
2: லவ் சொல்லிட்டாளே, அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம். உங்களுடைய ஆள் மனது வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வந்து, அதாவது உங்களுடைய மனது மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நீங்க என்ன எல்லாம் செய்ய வேணும்? கேள்வி ஒரு சின்ன கேள்விதான், ஒரு பார்க்கும் பொழுது ஒரு ஈஸியான கேள்வி மாதிரி இருக்கும், ஆனால் பதில்கள் தான் பார்க்க வேண்டும் எப்படி இருக்கிறது
3: என்று.
2: என்ன செய்ய வேண்டும் நீங்க மகிழ்ச்சியா இருக்க? என்ன எல்லாம் செய்ய வேண்டும் அதான் கேள்வி.
3: மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நாங்க நல்ல முயற்சி எடுக்கணும். ஒரு விஷயத்த செய்ய போறோம்டா, அதுல நல்ல முயற்சி எடுத்தா தான் அது ஒன்று தானே மகிழ்ச்சியா இருக்கு. முயற்சி இல்லாம சும்மா ரொம்ப நின்றுட்டு என்ன நடக்க இல்லை என்று சொன்னா ஒண்ணும் செய்யல.
2: முயற்சி
3: என்ன விஷயம் வந்தாலும், ஒரு ஸ்போர்ட்ஸ் சரி, கடைசியில வந்து அர்ஜென்டினா முதல் லண்டன் அடிச்சிருந்தது.
2: நீங்க கவலை சொல்ற மாதிரி இருக்கு, அர்ஜென்டினா வேண்டிட்டு
3: கொஞ்சம் கவலையா தான் இருக்கு.
2: கொஞ்சம் கவலை, அது
3: முதல் லண்டன் அடிச்சிருந்தது. நாங்கள் வச்சு என்ன பண்றது, அப்புறம் அவங்கள ஒன்று கையா போய் எக்ஸ்ட்ரா டைம் இல்ல அவங்க அடிச்சு விட்டுட்டாங்க. அப்ப
2: வெட்டுறது
3: மற்றது என்ன சீம் தான் பெல்லும் அதுக்கு ஒரு காசு வரும். வெற்றி என்றால் அதுக்கு காசு.
2: எல்லாத்துலயும் தோத்தாச்சு.
3: ஒன்று ஒன்று போலாடாக்கு கைக்கு காசு தர தலைவன், கைக்கு கூட காசு வெல்றதுக்கு இப்ப 50 ரூபாய்க்கு 100 ரூபாண்டா, இதுக்கு
2: 100 ரூபாண்டா 125 ரூபாய்க்கு பார்க்கலாம். சொல்லுங்கள், இந்த பாடல் என்ன பாடல் கேட்டீர்கள்? ஓ, லவ் சொல்லிட்டாளே. ஆமாம், உங்களுடைய பதில் வந்து முயற்சி செய்ய வேண்டும். அப்படியா?
3: முயற்சி, நல்ல கடுமையான முயற்சி செய்து அது வேண்டதான் சந்தோஷப்படும். முயற்சி இல்லாமல் இப்ப பார்க்கல, கடைசியில வந்து முயற்சியில வந்துட்டாங்க.
2: முயற்சி வேண்டும், நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் வந்து ஜீவியினுடைய இசையமைப்பில் கென்னினுடைய வரிகள் வந்த பாடல். ஜீவி மற்றும் கென்னி இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படம் புது 2026 வந்த திரைப்படம், கென்னினுடைய திரைப்படம். ஒளிக்கும் இந்த நேரம் 5:33.
4: என்னாச்சே நம்மால கமிட் ஆயிட்டாப்பா? பிரவீன் பாயா சூப்பர் ஃபிகரை உஷார் பண்ணிட்டாப்பா.
5: பக்கத்து கிளாஸ் தான்
4: ஐயா,
5: மஜா பண்ணிட்டான்ப்பா.
4: அப்படியா?
5: டேய், உண்மையிலேயே மடா.

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் 8 மணி வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166442222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து ஜிவியினுடைய இசையமைப்பில் ஜுகபாரதியினுடைய வரிகளில் கபில் கபிலன் மற்றும் ரக்ஷிதா குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 5:38.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், கமல் பேசுறேன் தமிழ்ல இருந்து.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடல் தெரியுது?
2: கே ஜே ஜெயசுதாசன், கே சித்ராமா பாடிய ரவிவர்மன் எழுதியோ அந்த பாடல்.
1: அந்த பாடல் வசந்தி திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டுமாக்கிள்ளுங்கள், நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. வலிக்கு முந்தைய நேரம் 5:42 நிமிடம்.

ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்கார்ப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.

0: தமிழ் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க செவந்தி?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
0: இன்றைய பொழுது எப்படி இருக்கிறது?
1: பரவாயில்ல, போகுது.
0: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
1: நரகத விளக்கிற படத்துல இருந்து என்னை நீ பாடாதே.
0: என்ன? என்னை நீ பாடாதே. ஜானகேம்மா பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி.
0: இந்த பாடல் வந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வாலியினுடைய வரிகளில் வந்த பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:48.

வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சாரா,
0: எப்படி இருக்கிறீங்கள்?
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா?
1: அப்படித்தான், வச்சுக்கோங்க. அப்படி
0: சொல்லுங்க. நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு வந்து மின்னலொரு கோடி எந்த நூறு தேதி வந்தது அந்த பாட்டு போடுங்க.
0: மின்னலொரு கோடி. ஏன் இன்றைக்கு இந்த பாடல் தெரிவு?
1: பாடலும்
0: கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். விஐபி திரைப்படத்திலிருந்து. ஒளிக்கும் இந்த நேரம் 5:55.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
3: மனத்தியால செய்திகள்
4: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
5: உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு பிரதி முதல்வர் அல்லது உப தவிசலராக தெரிவு செய்யப்படும் அரசியல் உரிமைகளை கொண்ட அரசு அதிகாரிகளுக்கு சம்பளத்துடனான 6 நாட்கள் விடுமுறையை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது சம்பளமற்ற விடுமுறையை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மக்களின் காணிகளை விடுவிக்க மாட்டோம் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறவில்லை என்றும் அவர் கூறிய விடயங்களை சிலர் அரசியல் தேவைகளுக்காக திரிவுபடுத்தி கூறுகின்றனர் என்றும் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களை மோட்டார் சைக்கிள்களில் ஏற்றிச் செல்லும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு கட்டாயமாக தலைக்கவசம் அணிவிக்க வேண்டும் என்று வவுனியா காவல் நிலைய போக்குவரத்து பிரிவு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக பெற்றோர்களுக்கு 1 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதை குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளின் 3ஆம் பகுதி இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்குகள் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக இலங்கையின் கூட்டு எதிர்க்கட்சி ஐக்கிய நாடுகள் சபையிடம் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்துள்ளது. மத்திய அரசின் மிக முக்கியமான சேவைகளை ஒருங்கிணைக்கும் உமாங் இணையதளம் மற்றும் செயலியில் கோடிக்கணக்கான மக்களின் ஆதார் எண்கள், PF எனப்படும் வருங்கால வைப்பு நிதி கணக்கு போன்ற தனிப்பட்ட தகவல்கள் கசியும் அபாயம் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக அரசின் நலம் TN திட்டம் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்தும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஹோமூஸ் நீரிணை வழியாக சென்ற கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் ஈரான் துணைத் தூதுவர் முகமது ஜவாத் ஹொசைனியை நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்த இந்திய மத்திய அரசு இத்தகைய செயல்கள் மூலம் ஹோமூஸ் நீரிணையில் சுதந்திரமான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பிய அரசாங்கம் இந்த கூடையில் மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சி நிலை தீவிரமடையும் என்று கூறியிருக்கின்றது. மக்கள் தண்ணீரை சேமிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நியூயார்க் தூதராக இருந்த டாம் கிளார்க் மாற்றப்பட்டு முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் லாஸ் ஏஞ்சலிஸ் தூதராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த 5 ஆண்டுகளில் மணிடோபாவில் வெளிநாட்டு பயணிகள் சுமார் $40 மில்லியன் மதிப்பிலான மருத்துவ செலவுகளை செலுத்தாமல் சென்றிருப்பதாக மாகாண தரவுகள் காட்டுகின்றன. பிரித்தானியாவில் 16 மற்றும் 17 வயதுடைய இளைஞர்களுக்கு நள்ளிரவு முதல் அதிகாலை 6 மணி வரை சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு இயல்பு நிலை கட்டுப்பாடு அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக அந்த நாட்டின் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இரானிய ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து வருவதாகவும் நாடு முழுவதிலும் எழுப்பப்பட்ட பெரும் வெடிச்சத்தங்கள் வான் பாதுகாப்பு இடைமறிப்புகளால் ஏற்பட்டவை என்றும் குவைத் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஈராக் ஆயுதக்குழுவான கதாய் ஹெஸ்புல்லாவின் அதிகாரி ஒருவர் ஈரான் மீது நடத்தப்படும் எந்தவொரு புதிய தாக்குதலுக்கும் ஈராக் எதிர்ப்பு படைகளிடமிருந்து உடனடி ராணுவ பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளின் 6வது சுற்றின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் படைகளை திரும்பப் பெறுவது குறித்து கவனம் செலுத்தும் வகையில் லெபனானும் இஸ்ரேலும் ரோமில் நேரடி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
3: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
2: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 24 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 28 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 21 °C, நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 23 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 30 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 °C காணப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை பிற்பகலில் இருந்து சனிக்கிழமை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி
1: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி
3: தமிழ் எச்டி
1: தமிழ் எச்டி
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும். Thank you.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 6642

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களிடம் கேட்கப்படும் கேள்வி, கேள்வி மிகவும் ஒரு இலகுவான கேள்வியாகத்தான் இருக்கும். ஆனால் பதில்கள் வந்து ஒரு ஆழமான பதில்கள் நிறைந்த ஒரு கேள்விதான். கேள்வி என்னவென்றால், உங்களுடைய ஆழ்மனது வந்து, உங்களுடைய மனது வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் என்ன எல்லாம் செய்ய வேண்டும்? உங்களுடைய மனது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் என்ன எல்லாம் செய்ய வேண்டும்? அதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகளெல்லாம் 8 மணி வரை. இல்லை, எனக்கு கேள்வி எல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க உண்டானே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகளெல்லாம் அழைக்க முடியும். தொலைபேசி 4164 6642 2.

0: HD தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் ராஜி. கேட்கிறேன், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். நன்றி.
0: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு உயிரோடு உயிராக படத்தில் இருந்து அன்பே அன்பே நீ என் பிள்ளை.
0: ஹரிஹரனும் சித்ராவும் இணைந்து பாடி ஒரு பாடல்.
1: ஞாபகம் வந்து கொஞ்ச நாளா கேட்கணும் கேட்க இல்ல, நல்லா இருக்கு.
0: இன்னைக்கு நடக்க எல்லாம் போனீங்களா வழியில?
1: காலையில போயிட்டு வந்துட்டேன். நானா வழக்கத்தை விட இன்றைக்கு கொஞ்சம் கூட களைச்சு
0: எண்ணாயிரம்
1: ஸ்டெப் தான் நடந்து நாங்கள் வந்தாலும் வழக்கத்தை விட கூட களைப்போம். எப்பவுமே நடந்து போனா நாங்கள் கடந்து போன மகிழ்ச்சியான சம்பவங்களை நினைத்து அசைமிக்கலாம், ஆனா துயர சம்பவங்களை நாங்கள் நினைக்கவே கூடாது. அது மறந்தது மறந்ததா இருக்கும்.
0: துயர சம்பவங்களை நாங்கள் நினைக்கவே கூடாது,
1: அசைமிக்க கூடாது. நிச்சயமா மகிழ்ச்சியான வாழ்க்கையில நடந்த மகிழ்ச்சியான தருணங்கள் மகிழ்ச்சியான சம்பவங்களை நினைத்தாலே ஆனா எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையற்ற கவலைகளை தலையில தூக்கி வச்சுக்கொண்டு அளக்கணும்.
0: கண்டிப்பா உண்மைதான்.
1: அப்படி ஒன்று வந்தா இதுவும் கடந்து போகும்.
0: வாழ்நாள் பூர்க்கு வாழ்நாள் முழுக்கவே எங்களுக்கு அது கவலைகளாகத்தான் இருக்கும்.
1: இருக்கும். அது கவலையான சம்பவங்கள் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்று நினைத்தால் காணும். ஆனால் மகிழ்ச்சியான சம்பவங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் அசை போடணும்.
0: அசை போட அழகான பதில் தான். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்கள் எங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:12.

0: வாங்க. உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோட்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோட்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோட்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: மாலை வணக்கம். நான் புருஷோத்தம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி.
1: அந்த மகிழ்ச்சி எனக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு உன்னதத்துல இருந்து என்னை தாளாட்டும் சங்கீத நீ அல்லவா அந்த பாடல். மற்றது நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து என்னுடைய பதில் வந்து இப்ப நான் செய்தேன் என்று சொன்னால், இப்ப என்ன யாராவது காயப்படுத்திட்டா முந்தி கவலைப்படுவோம், இப்ப கவலைப்பட மாட்டேன், உடனே மனசுக்கு நன்றி சொல்லி போட்டு நான் எங்களை காயப்படுத்தினா அந்த காயம் வந்து பிரபஞ்சம் இப்படித்தான் எதிர்பார்க்க, நாங்கள் எதை கொடுக்குறோமோ அதுதான். உதாரணத்துக்கு நாங்கள் கொண்ட கூடாதமா நினைச்சா அதை அவைக்குத்தானே அதை திருப்பி கொண்டே கொடுக்குமா அந்த பிரபஞ்சம். அப்ப அதால நான் என்ன காயப்படுத்தினாலும் அதுக்கு அன்பத்தான் கொடுப்பேன். அதனால நான் எப்பவும் மகிழ்ச்சியா தான் இருப்பேன். இப்ப வீட்டுக்கார கூட கேப்பேன், நீ எப்படியா இருக்கிறாண்டு நான் சொல்ல, நான் எப்பவும் எல்லாத்தையும் கருணையாகவும் அன்பாகவும் பார்க்கிறேன். அதாலே நான் அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த சவால் வந்தாலும் இதையும் தாங்கக்கூடிய சக்தி பயன்கிட்ட இருக்குது. அதை நான் ஒவ்வொரு மனத்தியாலும் நடைமுறைப்படுத்துவேன். அதால நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படித்தான் எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
1: நல்லது.
2: இப்ப எது எது எது வந்தாலும் இந்த நொடி மட்டும்தான் எனக்கு சொந்த மண்ணைக்கு தான் இப்ப வாழ்றேன். இது என்ன நடந்தாலும் அதால எனக்கு இப்ப என்ன இருந்தாலும் எந்த நொடியும் மகிழ்ச்சியா தான் இருக்க முடியும். அப்படி எல்லாரும் வாழணும்னு ஆசைப்படுறேன்.
1: நல்லது நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி நன்றி. கண்டிப்பா.
1: இந்த பாடல் வந்து உன்னி மேனன் மற்றும் சுஜாதாவினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:19.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜினா, நம்பி அழைக்கிறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக. நீங்கள்?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படியா?
2: பின்ன இந்த என்ஜாய் பண்ணாம இருக்கிறது
1: அதுதானே.
2: அதுதானே,
1: சொல்லுங்க இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: சந்தோஷம் சந்தோஷம்
1: சந்தோஷம், எஸ்பிபி சார் பாடிய பாடல்.
2: ஆமா ஆமா,
1: கேட்டு மக்களுங்கள் நன்றி.
2: நன்றி அம்மா,
1: நன்றி.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5% இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: மாலை வணக்கம் ராஜி, தோன்மி ஸ்ரீ பேசுறேன். சுகமா இருக்கீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: சுகமா இருக்கும் ராஜி, சொல்லுங்க.
3: மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்க என்ன எல்லாம் செய்ய வேண்டும்?
4: மத்தவங்களை பத்தி பேசாம இருந்தாலே மகிழ்ச்சியா இருக்கலாம்.
3: மக்களுடன் பேசாமல் இருந்தாலே மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்படியா?
4: இல்ல இல்ல, மத்தவங்களை பத்தி,
3: மற்றவரை பத்தி
4: மற்றவரை பேசாமல் இருந்தா மகிழ்ச்சியா இருக்கலாம்.
3: மகிழ்ச்சியாக இருக்கலாம், உண்மைதான். பேசாமல் இருக்க வேண்டும். நல்ல ஒரு பதில் தான். என்ன பாடல் தெரியும்?
4: வாழ்வே வாயம் படத்துல இருந்து தேவி ஸ்ரீதேவி.
3: தேவி ஸ்ரீதேவி
4: ஜானகி படம், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி பாடியது.
3: ஆமா, கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. ஒழிக்கும் இந்த நேரம் 6:31.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், காணவில்லை. அழைப்பில் இருக்க மாட்ட நெய்யர், வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம். நான்
4: ரஜி, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். வேலை முடிஞ்சு வீட்டை போய்
4: கொண்டிருக்கிறோம். பாட்டுக்கு உங்களுக்கு என்ன பாடல் தெரிவு?
5: இன்னைக்கு வந்து பயணங்கள் முடிவில் படத்துல இருந்து மணி ஓசை கேட்டு, அந்த பாட்டு.
4: மணி ஓசை கேட்டு கோயிலுக்கு போனீங்களா?
5: ஆமாமா, கோயில் கொடியேற்றத்துக்கு போய் வந்தாங்க. இனி தேருக்கு போறது.
4: தேருக்கு போறது.
5: மற்றது ராஜி, நீங்க கேட்டீங்கள அந்த மகிழ்ச்சி அறுத்ததுக்கு என்ன செய்ய வேணும்னு சொல்லி, அது உங்களோட உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ்கள், பழைய ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாரோடும் அன்பாக இதை கழித்து கொண்டிருந்தா அதே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். என்ன,
4: அது ஒரு மகிழ்ச்சியா இருக்குமா?
5: ஆமாமா,
4: உறவினரோட எல்லாம் கதைச்சா மகிழ்ச்சியா இருக்குமா?
5: உறவினர் நண்பர்களோட கதைச்சு பழைய கதைகள் எல்லாம் கதைச்சா அந்த வயசு இருக்கும். என்ன
4: மகிழ்ச்சியா இருக்கும். நல்லது நல்லது, அதுவும் ஒரு நல்ல ஒரு பதில் தான். ஆமாம், இந்த பாடல் வந்து SPB மற்றும் ஜானகி அம்மா இணைந்து பாடிய ஒரு பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி
5: நன்றி நன்றி நன்றி.
4: உழைக்கும் இந்த நேரம் 6:36.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: இருக்கிறோம் சும்மா. உங்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். யார் கதைக்கிறீங்க?
2: நான் ரஞ்சினி நினைக்கிறேன்.
1: யார் கதைக்கிறீங்க? ரஞ்சினி. சொல்லுங்க ரஞ்சினி, இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு மௌனராக படத்துல மன்றம் வந்த தென்றலுக்கு.
1: மன்றம் வந்த தென்றலுக்கு. ஆமாம், எஸ்பிபி சார் பாடிய பாடல். நாங்கள் இந்த பாடலுடன் ஒரு கேள்வியும் கேட்டோம். கேட்கவில்லை. அதாவது உங்களுடைய மனது வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்க என்ன எல்லாம் செய்ய வேண்டும்?
2: போலாம்.
1: நல்லது நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

0: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் காசிநாதன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: இன்றைக்கு சந்தோஷம் தான், நான் அர்ஜென்டினா வின் பண்ணது, அதுக்காக தான் அந்த பாட்டு. ஒளிமயமான எதிர்காலம், பச்சை விளக்கு உடத்துல இருந்து போடும்.
0: ஒளிமயமான எதிர்காலம், அப்படியா?
2: நாங்களும் இந்த 19 விட எங்களுக்கு எல்லாருக்கும் முடிதல்.
0: ஆமாம், நல்லது. டிஎம்எஸ் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி
0: நன்றி. ஒளிக்கு வந்த நேரம் 6:49.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். தேவாதிகர் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கட்டும், நலமா இருக்கோம். உங்களை நிகழ்ச்சியோட நாங்களும் பயணத்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாரலுக்கு
0: என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு இதய முரளியின் படத்தில இருந்து வான் வா அந்த பாடல் நடக்கும். தமன் பாடின பாடல்,
0: தமன் பாடிய பாடல். ஆமா, எப்படி இருக்கிறது இன்றைய காலநிலை?
3: இன்றைய காலம்ல இயற்கையாவும் புகையா கிடக்குது, செயற்கையாகவும் புகை அடிக்கிறான். அந்த அளவு இயற்கை அளவு அடிக்க இந்த அளவு இயற்கையா புகை வருது.
0: ஆமா, என்ன செய்வதே தெரியாம இருக்கிறது. அப்படியா?
3: உங்களோட காய்ச்சி கொண்டிருக்கலாம். உங்களோட வானொலியில பங்கு பெற்றி, வானொலியில ஒரு பாட்டை கேட்டு, வானொலியில நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்றினாலே அதே மகிழ்ச்சி தான்.
0: அதே மகிழ்ச்சி தானா? எப்படி ஒருத்தனும் சொல்லவே இல்லையே.
3: அதைத்தான் நான் பின்பற்றினேன். ஒரு ஒரு சில சில தருணங்கள்ல நான் பின்பற்றி கொஞ்சம் அந்த மன கஷ்டங்கள்ல இருந்து வெளியேறினேன்னு சொன்னா, உண்மையில அந்த வானொலியை கேட்கறது உங்களுக்கு இனிமையான பாடல்ல கேட்கலாம், வானொலியை கேட்கலாம், வானொலி நிகழ்ச்சிகள்ல வாங்க பெற்றலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என்னதானும் சரி, இப்ப உண்மையிலேயும் சரி, நான் இருக்க அந்த அந்த யூரோப் நாடுகளுக்கு இப்ப கொஞ்சம் அந்த பிளைட்டுகள் கேன்சல் பண்ணப்பட்டு அங்கே கொஞ்சம் அந்த அந்த நேரத்திலையும் கூட நான் கூடுதலா தனிமையில இருந்த நேரம் தான் வானொலியை தான் கேட்டு கொண்டு போனேன். அது அங்கே இருந்து கூட சில சில நிகழ்ச்சிகள்ல எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கு பெற்ற முடியாத இந்த நேர காலங்கள் எல்லாம் வித்தியாசம். ஆனா அந்த நேரத்திலையும் நான் கூடுதலா வானொலியை கேட்டுக்கொண்டிருந்த சில சில அந்த பாடல்களை வந்து கேட்டுட்டு போயிருக்கேன். சொன்னா அந்த
0: வானொலியில வந்து நாங்க கதைச்சாலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். யாருமே இதுவரையிட சொல்லல.
3: இல்ல, அது அது உண்மை. அப்ப அது அது வானொலியை கேட்டுக்கொண்டு வானொலியில வந்து காய்ச்சி கொடுப்பேன். சில பல இந்த பாடல்கள் இப்ப கேக்குறது எல்லாம் எல்லாரும் சொல்லி சில பேர் சொல்ற மாதிரி அவர்களோட காய்ச்சி போட்டு போனால் ஒரு வானொலி நிகழ்ச்சி நேரோட காய்ச்சி போட்டு போனாலே அதே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரணும்.
0: உண்மைதான், உண்மைதான்.
3: அது அது இப்ப இந்த இப்ப இப்ப ஆரம்ப காலங்கள்ல அப்படி ஒரு இது கிடைக்காவிட்டாலும் இப்ப அது ஒரு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கிறது.
0: கண்டிப்பா. எனக்கு மட்டுமில்லை, இப்ப எல்லா சக கலைஞர்களுக்கும் நேர்கள் வந்து கதைக்கும் பொழுதுதான் எங்களுக்கும் அந்த நிகழ்ச்சியை இன்னும் கொண்டு போக வேண்டும் என்ற மனது வரும்.
3: வானிலைக்கு வாருங்கள். இப்ப நேர் விருப்பம் நடத்துறதை தவிர மற்றபடி ஏதாவது ஒரு போட்டி நிகழ்ச்சியோ ஏதாவது ஒரு கல்வி இருக்கிறதோ அதை இதை செய்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா, அது கூட உங்களுக்கு கூட ஒரு மகிழ்ச்சி. மற்றதும் நேர்கள் வந்து ஒரு சம்பந்தமான ஒரு பதில் அளித்துல அது ஒரு மகிழ்ச்சி.
0: கண்டிப்பா.
3: அவர்களும் வந்து வேணுமென்று சொன்னால் அவர்களும் தவக்கே அந்த சில சில அந்த நிகழ்ச்சி நிரலை தவிர மற்ற நேரங்கள்ல ஒரு பாட்டை போட்டுட்டு இருக்கலாம். அவர்களும் வந்து ஏன் நின்றுக்காக நேர்களோட கலைக்கிற நேரம் ஆச்சுது அந்த சொல்லி போட்டு ஒரு நிகழ்ச்சி எடுத்து நடத்துறதுக்கு முற்பட்டிருக்கார்கள்.
0: கண்டிப்பா.
3: அது எல்லாருக்குமே ஒரு நிகழ்ச்சின்றது, அது ஒரு இதுதான், ஒரு ஆளோட கதைக்கிற மாதிரியே இருக்கும் பக்கத்துல இருக்கு.
0: கண்டிப்பா.
3: இதுல ஒன்று ஒன்று அடுத்தது ஒரு ஏதாவது ஒன்று நடந்துட்டா பாருங்க, எத்தனை பேர் வந்து அப்ப ஒரு ஒரு ஒரு நேருக்கு ஒரு ஒரு இடைஞ்சலோ ஒரு இன்னல் வந்துட்டால் கூட எத்தனை நேர்கள் வந்து அந்த வானொலியிலேயும் வந்து ஆறுதல் சொல்றாரு.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
3: அதெல்லாம் ஒரு
0: நல்லபடியங்கள் இருக்கிறதா? ஆமா, மலகாக கொடுத்திருக்கவங்களுடைய பதில வாழ்த்துக்கள், நன்றி. இந்த பாடலும் தமன் பாடிய பாடல் கேட்டு மகளிர் தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் தமனுடைய இசையமைப்பில் உவக்கினுடைய வரிகளில் வருகிற பாடல் ஒலிக்கும் நேரம் 6:59.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMR-இன் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை காளான் செயற்கையாளர்களுக்காக புதிய காப்பீட்டு திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த தீர்மானித்துள்ளது. காளான் செய்கையை ஊக்குவிக்கவும் எதிர்பாராத பயிர்ச்சேதங்களினால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. 250 வளர்ப்பு பண்ணைகளை கொண்ட ஒரு காளான் வளர்ப்பு அறையை 3 மாத காலப்பகுதிக்கு சுமார் 2025 ரூபாய் பிரீமியத்தை செலுத்தி காப்பீடு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நோய் தாக்கங்கள் அல்லது பூச்சிகளின் தாக்கங்களினால் காளான் செய்கைக்கு சேதம் ஏற்பட்டால் ஒரு தொகுதிக்கு 22,500 ரூபாய் வரை நட்டஈடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல்களுக்கு அமைய காளான் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் மாத்திரமே இந்த காப்புறுதி திட்டத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாவர். காளான் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. காக்கை தீவு மீள் சுழற்சி மையத்தினால் தாங்கள் தினமும் இன்னல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்து அதற்கு தீர்வு கோரி இன்று காக்கை தீவு மக்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த குப்பை மேட்டினால் அன்றாடம் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாகவும் குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரும் தொற்றும் மற்றும் தொற்றா நோய்களினால் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் மக்கள் தெரிவித்தனர். கொட்டப்படும் கழிவுகள் தரம் பிரிக்கப்படுவதில்லை என்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆளுகைக்கு உட்பட்டு மாநகர சபையானது காணப்பட்ட போது தரமான கழிவு முகாமைத்துவம் பேணப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழிவுப் பொருட்கள் மூலம் சேதன பசலை தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது மனித இனத்திற்கு ஒவ்வாத பிரச்சினைகள் இடம்பெறுகின்றன என்றும் கழிவுகளினால் இருக்க முடியவில்லை என்றும் மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினைக்கு முதல்வர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் வெளியே வந்து தமக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் தாங்கள் மாநகர சபைக்குள்ளே செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் மக்கள் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்கவின் சகோதரரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான ஜெயல திசாநாயக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபான உரிமம் பெற்றுத் தருவதாக கூறி ஒருவரிடம் 27.5 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வரலாற்று பழமை வாய்ந்த சோழர் காலத்து ஆலயமான பூநகரி பன்னித்தலை சிவன் ஆலயம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த சிவத்தலங்களை தரிசிப்பதற்கான மரபுரிமை பயணம் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணம் கோட்டை முனீஸ்வரன் ஆலய முண்டலில் இருந்து நாளைய தினம் காலை 7:30 பயணம் ஆரம்பமாகி துணைவி பிரகேஸ்வரன் ஆலயம், கீரிமலை நகுலேஸ்வரம், சாவகச்சேரி வாரிவரணேஸ்வரம் மற்றும் கிளிநொச்சி உருத்திரபுரம் சிவன் ஆலயம் ஆகியவற்றுக்கு சென்று இறுதியாக பூநகரி மன்னித்தலை சிவனாலயம் சென்றடையவுள்ளது. குறித்த பயணத்தில் இணைபவர்களுக்கு போக்குவரத்து வசதிகள் மற்றும் உணவு வசதிகள் வழங்கப்படவுள்ளன. இந்த புனித சிவதரிசன பயணத்தை தொல்லியல் திணைக்களம், வடமாகாண சுற்றுலா பணியகம் மற்றும் ராஜராஜேந்திர சுவாமிகள் ஆகியோர் இணைந்து ஒருங்கமைத்திருக்கின்றனர். இலங்கையில் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் துரித அபிவிருத்தி திட்டங்கள் காரணமாக கட்டுமானத்துறையில் தொழில் நிபுணர்களுக்கான தேவை அதிகரித்திருப்பதாக பிரதியமைச்சர் TP சரத் தெரிவித்திருக்கின்றார். நிலவும் கடும் தொழில் நிபுணர்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக எதிர்வரும் ஆண்டில் கட்டுமானத்துறையில் 10,000 மேற்பட்ட தொழில் நிபுணர்களை வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் இறுதியிலும் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்திலும் ஆரம்பிக்கப்படவுள்ள பிரம்மாண்டமான அபிவிருத்தி திட்டங்களுக்காக வெல்டிங் நிபுணர்கள் மற்றும் மின்னியலாளர்கள் போன்ற திறமையான பணியாளர்களை கண்டறிவது தற்பொழுது சவாலானதாக மாறியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற பிராந்திய நாடுகளை காட்டிலும் தெற்காசியாவில் மிக வேகமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாகவும் பிரதியமைச்சர் சரத் தெரிவித்தார். இந்தியாவில் டிஜிட்டல் தடயவியல் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் மின்னணு ஆதாரங்களை ஆய்வு செய்யும் 5 புதிய மையங்களுக்கு இந்திய மத்திய அரசு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. புதிய குற்றவியல் சட்ட திட்டங்களின் கீழ் விரைவான நீதி வழங்கும் நோக்கில் தடயவியல் வசதிகளை விரிவுபடுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்பொழுது 5 புதிய மின்னணு ஆதார ஆய்வு மையங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பு படையின் சிறப்பு கருவிகள் பிரிவு ட்ரோன் தொடர்பான மின்னணு ஆதாரங்களை ஆய்வு செய்யும் மற்றொரு ட்ரோன் தடவியல் பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மும்பை, கோவா, கொல்கத்தா ஆகிய இடங்களில் உள்ள தடவியல் ஆய்வகங்கள் கணினி மற்றும் மொபைல் சாதனங்களின் டிஜிட்டல் ஆதாரங்களை ஆய்வு செய்யும் என்றும் ஜெய்ப்பூரில் உள்ள மாநில தடவியல் ஆய்வகத்தின் சைபர் பிரிவு கணினி சார்ந்த மின்னணு ஆதாரங்களை பரிசோதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வகங்கள் தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 79A இன் கீழ் அதிகாரப்பூர்வ மின்னணு ஆதார ஆய்வு மையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அரச அலுவலகங்களில் லஞ்சம் பெற்றால் புகார் வழங்குவதற்கு வாட்ஸ்அப் முறைப்பாட்டு எண்ணை தமிழக அரசு அறிமுகம் செய்திருக்கின்றது. தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழக அரசு லஞ்சத்தை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தற்பொழுது லஞ்சம் வாங்குவது அரசு அதிகாரிகள் குறித்து முறைப்பாடு அளிக்க வசதியாக வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி இலக்கம் மின்னஞ்சல் முகவரியும் அரசு அறிவித்திருக்கின்றது. இது தொடர்பில் அனைத்து அரசு துறைகளுக்கும் அரசு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கின்றது. அதில் முறைப்பாடு தெரிவிக்கும் தொலைபேசி இலக்க விவரம் அடங்கிய தகவல்களை அனைத்து அரசு துறையினரும் உள்ளூராட்சி அமைப்புகள் பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களது இணையதளத்தில் கட்டாயம் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை மாவட்ட ஆட்சியர்கள் அரசு துறை செயலாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உரிய மாவட்டங்களில் இருக்கும் அதிகாரிகள் ஆய்வு செய்து அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 24°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 29°C காணப்படுகின்றது. இன்று 8 மணிக்கு மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் 40% காணப்படுகின்றன. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 21°C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 30°C, நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26°C காணப்படுகின்றது. வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27°C காணப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை பிற்பகலிலிருந்து மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் காணப்படுகின்றன.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அதாவது, உங்களுடைய மனது வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. கேள்வி சின்னதாக இருக்கும், ஆனால் அதற்கான ஆழமான பதில்கள் நிறைய இருக்கிறது. பார்க்கலாம். உங்களுடைய பதில்களுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். அல்லது எனக்கு கேள்வியெல்லாம் சொல்ல விருப்பமில்லை, பதில் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் எனக்கு பாடல் மட்டும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222. தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, நான் தேவராஜ் கேட்கிறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க சுகமா இருக்கோம். நீங்கள் சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க என்ன பாடல் தெரிவு?
1: நான் விரும்புற பாட்டு கடலோர கவிதைகள். அந்த படத்துல ஜானகி அம்மா பாடின அடி ஆத்தாடி இந்த பாட்டை
0: விரும்புகிறேன். அந்த பாடலோட நான் ஒரு கேள்வியும்
1: கேட்டேன். நான் கருதுற இந்த மாதிரி என்றால், நாங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நல்லவற்றை இணைக்க வேணும், நல்லதை செய்ய வேணும், நல்லவர்களாக இருக்க வேணும். அதை விட நாங்கள் எங்களுக்கு எங்களால் இயன்ற அறங்களை அறம், அதாவது இல்லாதவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேணும். கொடுத்தால் அவருடைய அவர்கள்ட சிரிப்பும் அவர்கள் சந்தோஷத்தை பார்க்க எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். எங்களோட வாழ்க்கையிலும் எங்களோட ஃபேமிலியிலும் இப்ப நாங்கள் ஒரு ஒருவருக்கு சாப்பாடு கொடுத்தோம் என்றால் அவர் எப்படியும் சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷப்படுறத நாங்கள் அதை இணைச்சு இணைச்சு நாங்கள் சந்தோஷப்படுவோம். அது மாதிரி சாப்பாடுன்னு சொல்றது எல்லாவில படிப்போ அல்லது வீடோ வாசலோ இன்னொரு கஷ்டத்தை உள்ள ஆக்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்றால் அவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்து பார்த்து நாங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சந்தோஷமாயே வாழுவோம். நாங்கள் கொடுத்ததால அந்த சந்தோஷமா இருக்கின்றதால எங்களோட மனம் குளிர்ந்ததாக இருக்கும்.
0: கண்டிப்பா
1: நாங்கள் முக்கியமா அறம் செய்ய வேணும். அறம் செய்தால் நாங்கள் அது எங்களுக்கு திருப்தி இருக்குது. நாங்கள் இந்த ஆக்களுக்கு கொடுத்து நாங்கள் இன்னதை கொடுத்து நாங்கள் இன்ன செய்து நாங்கள் சொல்லி நாங்கள் ஆக்களுக்கு சொல்ல ஆட்டியும் எங்களோட மனத்துக்கு தெரியும் நாங்கள் கொடுத்ததுக்கு இவ்வளவு இவ்வளவு செய்து நாங்கள் என்று. அப்ப தொடர்ந்து செய்து கொண்டு போனா எங்களோட மனம் சந்தோஷமா கண்டிப்பா இருக்கும். மனதில் இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம், எங்களுடைய அதாவது எங்களுக்கு நடந்த கஷ்டங்கள், எங்களுக்கு கவலையான விஷயங்கள், மற்ற எங்களுடைய அதாவது சகிக்க முடியாத தன்மைகளை இணைச்சு இணைச்சு கொண்டு இருக்கப்படாது. நாங்கள் மறந்துட வேணும், தெண்டிச்சு மறந்துட வேணும். அதை நாங்கள் மறக்காமல் அதையே இணைச்சு இணைச்சு கொண்டிருக்கோம் என்றால் கண்டிப்பாக நாங்களுக்கு கவலை உண்டாக்கும், சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையைத்தான் உண்டாக்கும். இன்னொரு கதம் வந்தாலும் அதை நாங்கள் டேக் டீசி ஆக வேணும், அதாவது எல்லாத்தையும் மறந்துட வேணும், நடக்க வேண்டியதை பார்த்து கொண்டிருக்க வேணும்.
0: கண்டிப்பா அழகாக,
1: அதான் என்னுடைய கருத்து.
0: கண்டிப்பா அழகாக சொன்னீர்கள். ஆனால் அந்த அறம் வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இவன் மிருகங்களுக்கு நாங்கள் கொடுத்தாலும் கூட அதுவும் ஒரு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும்.
1: கண்டிப்பா இப்ப ஒரு சாதாரணமா நாங்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யக்கூட அல்லது அவங்களுடைய கதவை திறந்து விடுறாங்கன்னா நாங்கள் ஒரு தேங்க்யூ ஒரு நன்றி சொல்லக்குள்ள கூடி அவற்ற மனதில் ஒரு சிரிப்பு வரக்கல அது எங்களுக்கு சிரிப்பை உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும். என்ன வழியிலேயாவது இன்னொருவருக்கு உதவி செய்ய வேணும், கட்டாயம் காசு கொடுக்க வேண்டும் இல்லை. அதில் இப்ப நாங்கள் எங்களோட

0: இப்ப நாங்கள் ஒரு சாப்பாடு கற்களை கொடுக்காம விட்டோம்னா அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இன்மையத்தான் எங்கட மனதில வேற மாதிரி இந்த பதியை கொடுத்து கேட்கக்களை கொடுக்க இல்லையா அவன் இப்ப கஷ்டப்படுறான் அவன் பசியில இருக்கிறான்ன்றதை இணைக்க ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் கவலையைத்தான் எங்கட மனதில வரும்.
1: கண்டிப்பா
0: நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தோம் என்றால் எங்கட மனமும் சந்தோஷப்படும். கொடுத்து கொண்டிருக்கத்தான் எங்களுக்கு கூட கூட வருமானங்களும் வந்து கொண்டிருக்கும்.
1: உண்மைதான்,
0: அது உண்மையான இது என்ன, அது கிள்ள கிள்ளத்தான் அத கிணத்துல நாங்கள் அள்ள அள்ளத்தான் நல்ல தண்ணி வந்து கொண்டிருக்கும் ஊறிக்கொண்டே இருக்கும்.
1: அது கடவுளால கொடுக்கிற ஒரு கொடை என்று சொல்லலாம்.
0: அது உண்மை, அது அது நாங்கள் நாங்க நினைக்கப்படாது கொடுக்குறாரு எங்களை சொத்து எங்களுக்கு இல்லா போகுது அப்படி காசு இல்லா போகுதுன்னு. நான் இந்த அனுபவத்தில நான் அதை கவனிக்கேன். நான் எனக்கே உழைக்கிறதுக்கு வசதியை கொண்டு வரதே நான்
1: கொடுக்குறதாலதான்.
0: மனதில் ஹெல்த்தியா வாழ்றதும் அதுதான் தன்மை.
1: உண்மைதான், இருந்தால் உடலில் வந்து நோய்கள் வருவது உண்மையில் குறைவு.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அது ஸ்ட்ராங்கா நாங்க இருக்க வேணும்னா நாங்களுக்கு நாங்களும் நல்லதை செய்ய வேணும். அது அதை விட்டு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கடவுளாயோ அல்லது எங்களுக்கு இயல்பாகவே வந்து வரும் நல்ல விஷயங்கள் எல்லாம்.
1: கண்டிப்பா அழகாக சொன்னீர்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
0: நன்றி நன்றி.
1: இந்த பாடல் வந்து இளையராஜா மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒளிக்கும் இந்த நேரம் 7:19.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478 7 9358 6 4 7 8 8 7 9 3 5 8.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
2: என்ன
1: பாடல் தெரியும்?
2: மஞ்சள் வெயில் மாலையிலே.
1: மஞ்சள் வெயில் மாலையிலே, நல்லது. இந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும்
2: கேட்டேன். மண்டையில போடாம இருந்தா நிம்மதியா இருக்கலாம்.
1: நிம்மதியா இருக்கா? உண்மைதான். தேவையில்லாத விடயங்களை நாங்கள் யோசிக்க கூடாது.
2: யோசிக்க கூடாது.
1: ஆமா, உண்மை. எங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்க, நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் விச்சை நாக்குள் இணைந்து பாடி ஒரு பாடல் ஒழிக்கும். இந்த நேரம் 7:25.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் பாண்டே, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கோம்.
2: எப்படி இருக்கிறது வான்கூவர் காலநிலை?
3: வான்கூவர் நல்ல சன்ஷைனா இருக்கு, 26 டிகிரில இருக்குது.
2: என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு வந்து வாழ்வின மாயம் படத்துல இருந்து நீலவான உடையில் அந்த படம் கேட்போம்.
2: நீலவான உடையில் நாங்கள ஒரு கேள்வி கேட்டோம், கேட்டீங்களா?
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து SBB அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:33 நிமிடம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அடிச்சு நாம்
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 416-268-0155.
3: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், பேச மாட்டார்களாம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
4: நான் உஷா கதைக்கிறேன்.
3: எப்படி இருக்கிறீங்க உஷா?
4: நலமுடன் இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நலமுடன் இருக்கின்றேன், நன்றி. இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
4: குங்குமச்சுமல் படத்திலிருந்து நிலவு தூங்கும் நேரம் என்ற பாடல்.
3: நிலவு தூங்கும் நேரம். நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம், கேட்டீங்களா?
4: திருப்பி ஒரு சொல்ல முடியுமா கேள்விய?
3: கண்டிப்பாக. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டும்? அதுதான் கேள்வி. சிம்பிளா ஒரு கேள்வி, ஆனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய பதில்கள் இருக்கிறது.
4: என்னுடைய கருத்து என்னவென்றால், மகிழ்ச்சியா இருக்கணும் என்றா நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது, ஒப்பிடக்கூடாது மற்றவர்களோடு. உங்களை எல்லோருமே தனித்துவமானவர்கள். அப்ப மற்றவரோட ஒப்பிட்டு அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் சொல்லி நாங்களும் எங்களை அவே மாதிரி இருக்க முயற்சி செய்யக்கூடாது. ரெண்டாவது, போட்டி மனப்பான்மை கூடாது. இன்னொரு ஆளோட போட்டி போட்டுக்கொண்டு வாழ்க்கைய வாழக்கூடாது. நீங்கள் உங்களோட வாழ்க்கைய உங்களுக்கு விருப்பமான மாதிரியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ வேணும். மற்றவர்களை பார்த்து பொறாமப்பட்டு அவை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் போட்டி போட்டுக்கொண்டு இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. அது ரெண்டும் செய்யாம விட்டா மகிழ்ச்சியாக இருக்கலாம்.
3: மகிழ்ச்சியாக இருக்கலாம். ரெண்டும் தான் பெரிய பிரச்சனை கொடுக்குது, அப்படியா?
4: ஆமா
3: ஆமா. நன்றி, எங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் SPB மற்றும் ஜானகி இணைந்து பாடி ஒரு பாடல். வலிக்கும் இந்த நேரம் 7:40 நிமிடம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜன் கரெக்டரன்.
1: எப்படி இருக்கிறீங்க ராஜன்?
2: இருக்கிறோம் நல்லவா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி
2: நன்றி.
1: இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு கைதி என்ற திரைப்படத்துல இருந்து ஒரு பொன்மானே கோபம்.
1: பொன்மானே கோபம். நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
2: ஓ, அதுக்கு அவர் வித்தியாசம், நீங்க சொன்ன பதில்கள் வித்தியாசப்படும். அவர் அவர் ஏதாவது சந்தோஷம் நினைக்கிறவோ என்ன பொறுத்தளவில் அது முதல் இதுக்கு முதல் வந்து அவர் சொன்னவங்க கொஞ்சம் சரியா
1: சொன்னா.
2: அடுத்தவேண்ட வாழ்க்கையை நாங்கள் பார்த்து போகாம எங்கட வாழ்க்கையை நாங்கள் எங்களுக்கு ஏற்றமாய் வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கலாம், உண்டு. அடுத்தது வந்து என்ன பொறுத்தளவில் நீங்க காலமே ஒரு 6-7 இடையில எழும்பி ஒரு எக்ஸசைஸ் செய்து அண்டே நாளை கொண்டு போனாலும் நல்ல சந்தோஷமா இருக்கும் உடம்புல இருந்து எல்லாம். மற்றது வீடு சந்தோஷமா இருந்தா எல்லாம் சந்தோஷமா இருக்கும்.
1: உடற்பயிற்சி காலையில் எழுந்து அந்த உடற்பயிற்சி செய்தால் அந்த டே வந்து ஒரு
2: அந்த டே கட்டாயம் கூட மகிழ்ச்சி ஆகும். உங்களுக்கு தெரியாமே மகிழ்ச்சி அப்படி வரும், மகிழ்ச்சி ஆகும் கட்டாயம். ஏன்னா காலையில எழும்புறதுன்றது 6-7 எழும்பி நீங்க 8 முன்னும் அவங்களோட உடற்பயிற்சியை முடிச்சு 8 வேலையை போறாங்க. இனிமேல் நம்மளுக்கு வெளியாக ரொம்ப அதெல்லாம் முடிச்சு கொண்டு வேலையை போகலாம். அது அவரவர் வேலையை பொறுத்து, இங்க வேலை முக்கியம், வேலையை பொறுத்தது அவரவர் வேலை கேட்ட மாதிரி செய்யலாம்.
1: ஆமாம், இப்ப உடற்பயிற்சி நீங்க நிறைய நடக்கல, நடந்து போட்டு ஒரு வேலைக்கு போனாலே அந்த டே வந்து ஒரு
2: அதான் பெஸ்ட் உடற்பயிற்சி. நீங்க எல்லா உடற்பயிற்சிகளும் வீட்டுல வச்சு மிஷின் வண்டி ஓடுறத விட நீங்க நடந்து முக்காமத்தான வெளியில நடந்தா இஸ் தி பெஸ்ட் ஒன்.
1: கண்டிப்பா, அது அந்த இயற்கையுடன் சேர்ந்து ஒரு
2: அதாவது இந்த உண்மையில சமன் டைம்ல நல்ல காலையில ஓகே நல்ல ஒரு காத்து படும், சூரியனை காணலாம், எல்லாம் காணலாம், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், வெளியில
1: குருவிகளுடைய சத்தங்கள் கேட்கும், அந்த
2: நிறைய நிறைய நிறைய அந்த சந்தோஷம்ன்றது அங்க இருந்தா வருது வெளிய. காசு அதுல இருந்தெல்லாம் சந்தோஷம் பெறாது. அந்த அம்மா சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்கு வாழ்க்கையை நாங்க வாழ முடியாது, எங்கட வாழ்க்கையை நாங்க வாழணும், எங்கட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தவங்கன்னா அதை கூட பெஸ்ட் போர் ஒன்று.
1: கண்டிப்பா, அழகாக சொன்னீர்கள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: பாடலும் கேட்டு மகளுங்கள். நன்றி
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து உன்னிமீனன் மற்றும் உமாரமணனுடைய குரல் வருகிற பாடல். வலிக்கும் இந்த நேரம் 7:48.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? என்ன பாடல் தெரியும்?
2: முள்ளுமலரும் படத்தன் ராமன் ஆண்டாளன் ராவணன் ஆண்டாளன் நமக்கு கவலை
1: இல்லை, கவலை
2: இல்லை. நீங்க சொன்னீங்க சந்தோஷம் பண்றது.
1: ஆமா,
2: அதுல ஒரு நான் ஜெர்மனில் இருக்கிற வாஜன் சாலஸ் அப்படின்னு இருக்காரல்லோ, அவர் எல்லாரும் சந்தோஷமா சிரிக்க வச்சிடம். ஆனா அவர் சிரிக்க அவர் சந்தோஷமா இல்லையா ஒரு கேச்சனும் அவங்க.
1: உண்மைதான், அப்படியான நிறைய கதைகள்ல வந்து அப்படித்தான் இருக்கும். ஆமாம், உண்மைதான். நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
1: வணக்கம்.
3: பூக்காரி பாட்டு காதலின் பொன் வீதியில்.
1: காதலின் பொன் வீதியில். ஆமா, உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி.
3: பாட்டுக்கு நன்றி தாங்க.
1: நன்றி. அடைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: மாலை வணக்கம். ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் அதே சுகமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்.
1: அந்த மகிழ்ச்சியுடன் என்ன பாடல் தெரியுது?
4: பாடல் வந்து கும்கி படத்துல சொல்லிட்டாலே இவ காதலங்கிற பாடல்.
1: காதல சொல்லிட்டா? இத்தனை தடவை சொல்லிட்டா?
4: ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதும் சந்தோஷம் தான்.
1: சொல்லும் பொழுது சந்தோஷம் தான்.
4: சந்தோஷத்துக்கு அதாவது அந்த ஆழ்ந்த மனதுல தாழ்ந்த எண்ணங்கள் இல்லாம இருந்தாவே எப்போதுமே சந்தோஷமா இருக்கலாம். ஆமா, மனதில் தாழ்ந்த எண்ணங்கள் அதாவது மற்றவங்களை பண்றது இந்த மாதிரி எண்ணங்களும் இல்லாம வந்து நிச்சயமாக எப்போதுமே சந்தோஷம். அதோட என்னோட முக்கியமானது, நமக்கு பிடிச்சதை செய்யறத விட அடுத்தவங்களுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது செய்யாம இருந்தாவே எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க.
1: மற்றவர்களுக்கு பிடிக்காத செய்யாமல் இருந்தாலே எல்லாரும் சந்தோஷமா இருக்கு,
4: எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இங்க தானே பண்ணா ஒருத்த போனா கிண்டல் பண்றது, ஏத்து பேசுறது, அதுல இது பண்றது, அவங்களோட ஆட்டையை போறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது இல்லையா? அதெல்லாம் செய்யாம இருந்தாவே எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க. சோ அதுதான் நீங்க சந்தோஷத்துக்கு மெயினானது. ரெண்டாவது வந்து ஒருத்த வந்து ரெண்டு பேரும் பேசிட்டாங்க, ஆபீஸ் சந்தோஷமா இருக்குன்னு ஆபீஸ்ல ரெண்டு நாள் எப்படி இருந்து எங்க போனாலும் வேலைக்கு போனா ரெண்டு நாள் லீவ் விடுறாங்க. எதுக்கு லீவ் விடுறாங்க? நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அங்க வேலை செய்யற இயந்திரங்கள் அல்லது அதுவும் சந்தோஷமா ரெஸ்ட் விடுறது லீவ் விடுறாங்க. அதே போல நான் சந்தோஷமா நான் மூணு நாள் லீவ் விடுறேன் வாரத்துல, நீ எங்கடா லீவ் விடுற? குடும்பத்துக்கு லீவ் விட்டுற அப்படின்ட்டான்.
1: நன்றி
4: நன்றி. வணக்கம். நன்றி நன்றி.
1: ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. எல்லோரும் அற்புதமான அழகான உங்களுடைய பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி. என்னுடைய பதில் என்னவென்றால், முக்கியமாக நாங்கள் வந்து எங்களை நாங்கள் காதலிக்கவும் செல்ஃப் லவ் தான் மிகவும் முக்கியமானது. அதை நாங்கள் செய்து கொண்டாலே எங்களோட மனது வந்து அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல வேலை செய்ய வேண்டும், சோம்பறியாக இருக்காமல் வேலை செய்ய வேண்டும், எங்களை நாங்களே குரூம் பண்ணிக்க வேணும். அது மட்டுமின்றி நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட வேண்டும், காலையில் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும், அதே மாதிரி நிறைய தண்ணீர் குடித்து எங்களை நாங்களே நாங்கள் காதலிச்சோம்னு சொன்னால் எங்களை தவிர இந்த உலகத்தில் எங்களை காதலிப்பதற்கு யாருமே இல்லை. எங்களால் எங்களை எப்படியெல்லாம் காதலிக்க முடியுமோ அப்படியெல்லாம் காதலிக்கலாம். அப்படி காதலிச்சா வந்து எங்களுக்கு முதல்ல எங்களோட மனதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டுமின்றி மனது மகிழ்ச்சியாக இருந்தால் எங்களுக்கு நோய் நொடிகளே வராது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்னா எங்களை நாங்களே காதலிக்க வேணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் மழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய பதில்களும் அற்புதமான பதில்கள் தான். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. எங்களை நாங்கள் காதலிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு அடுத்த வே நாங்கள் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணி போகிறோமோ அது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது மற்ற எந்த ஒரு எங்களை வந்து வேறு ஏதாவது ஒரு வித்தியாசமான தாட்ஸ் வந்து எங்களுடைய மைண்டை வந்து எஃபெக்ட் பண்ணாது, அப்படி இருக்கும். அதனால் நாங்கள் முதல்ல எங்களை காதலிச்சோம்னா எங்களால் என்ன எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியும். எங்களுடைய கண்ட்ரோலை எங்களுக்குள்ளேயே நாங்கள் கொண்டு வர முடியும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.